ருக்கும் அதிகமான திருகுருதி தாக்குதலை மேற்கொண்டதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். விளையாட்டு 2026 தாய்லாந்து பொதுப்பூப்பந்து போட்டி நாட்டின் ஆடவர் இணையினர் நூர் முகமத் அரின் அயூப் தா வி கியோங் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறினர். இரண்டாம் சுற்றில் அவர்கள் உபசரணை நாட்டின் பெராச்சாய் சுக்புன் பகபொன் தெரட்சாக்குல் இணையுடன் மோதவுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம் இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ரவீன் ட்ரேசா இன்று இணைந்திருக்கோம். இன்றைக்கு பார்த்தோம்னா உலக வசதி மேலாண்மை தினம்னு சொல்லி ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க. சுருக்கமா இந்த நாள் எதற்கு நம்ம நேர்கள்கிட்ட சொல்லிடுவோம். குறிப்பா நம்ம வேலை செய்யற இடங்கள், இந்த கட்டிடங்கள்லாம் இருக்குல்ல, அலுவலகங்கள் தொடங்கி அந்த கட்டிடங்கள் வரைக்கும் இந்த மாதிரியான வசதிகள் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வசதிகளை வந்து சரியான முறையில பயன்படுத்துறதுக்கும் நிர்வகிப்பதற்கும் இந்த நாள் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சில இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு கட்டிடம் ரொம்ப பிரச்சனை இல்லாம நல்லா இயங்குதுன்னா அதுக்கு பின்னால் பார்த்தோம்னா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நினைவு கூறுவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அதனால இந்த வசதி அப்படின்னு வரும்போது த்ரீசா இன்றைக்கு நேர்கள் கிட்ட கேட்க போறோம், நீங்க வேலை செய்யற இடத்துல

0: அலுவலகத்துல எந்த மாதிரியான வசதிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் நீங்க சொல்ல போறீங்க.
1: இப்ப அலுவலகம் அப்படின்னு சொல்லும் போது ரவீன், அது வந்து அவங்களுக்கு இரண்டாவது வீடு மாதிரி. வீட்டுல நேரத்தை செலவழிக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்நாள்ல பாதி நாள் அலுவலகத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த அலுவலகம் நமக்கு சொர்க்கமா இருக்கணும் அப்படின்னு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில அலுவலகத்துல பார்த்தா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான இடம் இருக்கும், தூங்குறதுக்கான இடம் இருக்கும், தொலைக்காட்சி பாக்குறதுக்கு இடம் இருக்கும், விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். அப்ப நம்ம யோசிக்கலாம், இது வந்து அலுவலகமா இல்ல என்னங்க இப்படி இருக்கு? அந்த மாதிரி உங்க அலுவலகம் உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருந்ததுன்னா அழைச்சி எங்க கிட்ட சொல்லுங்க.
0: இது என்னன்னா, இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த வசதி அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஆரோக்கியம் சார்ந்தது இல்ல. இது வந்து நம்ம இருக்கிற அலுவலகங்கள்ல, அந்த கட்டிடங்கள்ல நல்ல வசதிகள் இருக்கும் போது, நல்ல ஒரு சுமூகமான சூழல் இருக்கும் போது நமக்கு வேலை செய்யறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, உற்பத்தி திறன் 20% மேல அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வேலை செய்யற இடத்துல இந்த வசதிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால இன்றைக்கு நம்ம நேயர்கள் அழைத்து பேசுங்க, 2282 5733 அல்லது 4768. இந்த வசதிகள் அப்படின்னு வரும்போது என்ன ரொம்ப நகைச்சுவையான விஷயம் சொல்லுங்க நீங்க.
1: சில
0: தூங்குறது இல்ல, சில அலுவலகங்கள்ல மீன் தூக்கி வாரத்துக்கு ஒரு நாள் பழுதாயிரும், அப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு வேலை செய்யாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரும்பாலான அலுவலகங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் இருக்கு தெரியுங்களா?
1: நகைச்சுவை வேறையா, அனுபவத்தை கடந்து வந்த மாதிரி இருக்கு.
0: உங்களுக்கு உங்க அலுவலகத்துல எந்த மாதிரியான வசதிகள் உங்களோட நிர்வாகம் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து பேசுங்க.

0: நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம், உங்க அலுவலகத்துல எந்த மாதிரியான வசதிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க, இன்றைக்கு வணக்கம் இன்னும் அழைத்து சொல்லுங்க. ஒருவேளை மற்ற அலுவலகங்கள் இல்லாத ஒரு வசதி எங்க அலுவலகத்துல இருக்குங்க, பாருங்க இப்படிலாம் நாங்க வாழ்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அழைத்து பேசுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு.
1: சரி, அலுவலகம் நேயர் இப்ப நம்ம சந்திக்கலாம்.
0: நிமல் வந்திருக்காரு, சொல்லுங்க நிமல்.
2: என்ன அலுவலகத்துல வந்து எனக்கு எதுக்கிட்ட ஒரு சின்ன அலுவலகம் தான், ஆனா என்னென்ன வசதி கொடுக்க முடியுமோ அந்த சின்ன அலுவலகத்துல கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து ஒரு தனியா செப்பரேட் பார்க்கிங் கொடுத்திருக்காங்க, அதான் மெயின். அதாவது எப்படின்னா அது வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில இருக்கிற ஆபீஸ். சோ அந்த பார்க்கிங் வந்து இத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒரு 20 பேருக்கு பார்க்கிங்னா கரெக்டா இருக்கு. சோ பார்க்கிங் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. சோ நம்ம வெளியே போயிட்டு பார்க்கிங் தேடணும், அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இல்ல. சோ பார்க்கிங் காசும் கட்ட தேவையில்ல, பார்க்கிங் கரெக்டா இருக்கும். அதுதான் மெயின் என்ன கேட்டா. ஏன்னா காலையில வேலை வந்தோட பார்க்கிங் தேடுறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஆமா, அதுதான் மீன். பென்ட்ரி வந்து மேமாங் வந்து ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம என்னடா வீட்டுல வந்து யூஸ்வலா பென்ட்ரி வந்து பேசிக் திங்ஸ் தான் இருக்கும், வாட்டர் ஃபில்டர் அப்புறம் மத்த மத்தது. இங்க வந்து சமைக்கிறது, அப்புறம் வந்து நம்ம அவன் இருக்கு, டோஸ்டர் இருக்கு. நம்ம அவசரத்துல ஏதாச்சும் சமைக்கலாம், இங்க கூட சிம்பிளா பேசிக் ஃபுட் சமைக்கிற மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பின்னால வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி, ஒரு பென்ட்ரி பக்கத்துலயே ஒரு பிரேக் டைம்ல வந்து நம்ம சம்டைம் வெளியே போக மாட்டோம் சாப்பிட, ஆபீஸ்லயே சில பேர் வந்து ஒரு ஷார்ட் நேப் எடுப்பாங்க
0: ஒரு வேலையை நம்ம செய்யலாம். அந்த மாதிரி நிமல் அழைத்து சொல்லிருக்காரு. உங்க அலுவலகத்துல எப்படிங்க, கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க நீங்க.
1: 3-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 எங்களுக்கு ரவி உலக நாடுகள்ல இப்படி வித்தியாசமா அலுவலகத்தில் உள்ள வசதிகள் அப்படின்னு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஜப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேப் ரூம் அப்படின்னு இருக்கு. ஏறக்குறைய 10-20 மணி நேரம் அவங்க தூங்கலாம். அமெரிக்காவில் வந்து அலுவலகத்துல செல்ல பிராணிகளை எடுத்துட்டு போலான்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா எப்படின்னா ஜெர்மனில ஒரு சில சொகுசு அலுவலகங்கள் என்ன செய்திருக்காங்களா, படிக்கட்டுகள் இருக்காது, அந்த ஸ்லைட் இருக்குல்ல, சரிக்கிட்டே போற மாதிரி
0: அந்த மாதிரி நம்ம அலுவலகத்துல இதெல்லாம் இருக்கு. அது காலையில வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் மாதிரி.
1: ஆமா,
0: ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம வேலைக்கு போறப்ப அந்த மாதிரி
1: இல்லங்க. நான் கிளம்பி போறேங்க வேலைக்கு அப்படின்னு கிளம்புறீங்களா, அழைத்து சொல்லுங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9. வணக்கம், இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுருக்கோம். இன்றைக்கு வந்து உலக வசதி மேலாண்மை தினம், ஆங்கிலத்துல World Facilities Management Day அப்படின்னு சொல்றாங்க. இது பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம வேலை செய்யற அலுவலகம் தொடங்கி அந்த கட்டிடம் வரைக்கும் எந்த மாதிரியான வசதிகள் இருக்கு, அதனும் எப்படி மேம்படுத்துறது, அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. திரேசா,
1: உலக அளவில் கட்டிடங்களில் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் இடங்களாக வந்து கருதப்படுகிறது. சுமார் ஏறக்குறைய 30 விழுக்காடு உலக மின்சார பயன்பாடு இந்த கட்டிடங்கள்ல தான் இருக்கு. அதனாலதான் இந்த மின்சார சேமிப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாத்திலையும் வசதி மேலாண்மை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. அது சீக்கிரமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கு.
0: ஆமா, அதையும் தாண்டி இந்த வசதி அப்படின்றது நம்ம கட்டிடத்துல மட்டும் பார்க்க கூடாது, அலுவலகங்கள் எந்த மாதிரியான வசதிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா வீட்டுல இருந்து வேலை செய்வதற்கான ஒரு அணுகுமுறை வந்துட்டு பெரும்பாலும் அரசாங்க அலுவலகங்கள் இருக்கு, அப்புறம் வந்து தனியார் நிறுவனங்கள். கோவிட்க்கு அப்புறமா பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் வீட்டுல இருந்து வேலை செய்யும் அணுகுமுறை வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா எதிர்காலத்துல ஒரு அடுத்து 5, 10, 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்ல அலுவலகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு பெரிய அலுவலகமா இருக்குல்ல, அந்த அலுவலகம் ஒரு எதிர்காலத்துல திரிசா ரொம்ப சின்னதா இருக்குமா, பெரிய ஒரு அலுவலகமா இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜப்பான்ல எடுத்துக்கிட்டா பெரும்பாலான அலுவலகங்கள் சிறிய சிறிய அலுவலகங்கள்ல தான் இருக்கான். பணியாளர்கள் வந்து வீட்டுல இருந்து வேலை செய்வதற்கான ஒரு அணுகுமுறை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்ப நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேலைக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப சமநிலையா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இந்த வேலைன்னு வரும்போது ரொம்ப மன உளைச்சலான வேலையெல்லாம் வந்துட்டு ஊழியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா நெதர்லாண்ட்ஸ்ல. அப்ப முடிந்த அளவுக்கு வீட்டுல இருந்து நீங்க வேலை செய்யுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க செய்யுங்க, அந்த மாதிரியான வசதிகள் நிறைய கொடுக்கறாங்க பாருங்க.
1: இவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது அங்கேயும் ஒரு அலுவலக சூழல் அவங்க வந்துட்டோம். இப்ப என்பது அலுவலகத்துக்கு போனாதான் வேலை அப்படின்ற காலம் எல்லாம் மாறி போச்சு. அதனால நம்ம நாட்டுல இப்ப பிடிஆர் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பா இதுக்கு நாங்க அலுவலகத்துக்கே வந்துடலாங்க, வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது அலுவலகத்தில இருந்து வேலை செய்கின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு அங்கிருந்தே கிடைக்கின்றது.
0: அதுதான். ஆனா இன்றைக்கு வந்து நம்ம நேர்கள் தொடர்ந்து அழைத்து பேசலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல அலுவலகத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம், தென்கொரியா ஒரு பாடல் கேட்பதற்கு முன்பாக தென்கொரியா அலுவலகங்கள் எந்த மாதிரியான வசதிகள் தருமா, ரொம்ப அதிநவீன தொழில்நுட்ப வசதியா இருக்குமா. நீங்க அலுவலகத்துக்கு உள்ளுக்கு போனாலே உள்ளுக்கு எல்லாமே வந்துட்டு இலக்கவியல் முறையில வந்துட்டு கதவுகள் தொடங்கி உள்ளுக்கு நீங்க நடக்கிற சந்திப்புகள் வரைக்கும் எல்லாமே இலக்கவியல் முறையில இருக்குமா திரேசா? அவ்வளோ அதிநவீன ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து தென்கொரியா அலுவலகத்துல இருக்குமா? அந்த மாதிரி உங்க அலுவலகங்கள்ல எந்த மாதிரியான வசதிகள் உங்களுக்கு இருக்கு பார்த்தாலே பிரமிப்பா இருக்குங்க. அந்த மாதிரி சொல்றது என்ன,
1: இதனால்தான் நம்ம பலர் வந்து என்ன செய்யறாங்கன்னா அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க.
0: அதுதான் சிலருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும், நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாக்குது. நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்லுங்க, 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: வாழ்க்கையை நேசியுங்கள். வாழ்க்கை ஒரு உற்சவம். இட் இஸ் எ ஃபெஸ்டிவல். கம் ஆன், செலிபிரேட் இட். வாழ்க்கையில் வருத்தப்படவோ துக்கப்படவோ ஒப்பாரி வைக்கவோ எதுவும் இல்லை. உலகம் ஆனந்தமயமானது. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு வாழ்க்கையில் ருசியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவும் சுமை அல்ல, எல்லாம் சுவை. அதுக்கு என்ன வேணும்னா மென்டாலிட்டி, நம்முடைய பார்வை, மைண்ட் செட் மாறணும். நம்ம துக்கம்னு நம்ம கிளாக்கை செட் பண்ணிட்டோம், துக்கமாவே தான் தெரியும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மனசை கொண்டு போய் அங்க செட் பண்ணிட்டோம், வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். வாழ்க்கைக்குன்னு எந்த விதமான ஒரு உள்தன்மையும் கிடையாது. உங்கள் எண்ணத்தை அது அப்படியே பிரதிபலிக்கும், அவ்வளவுதான். ஒரு டீ பாக்குறோமா, அதை எப்படி அனுபவிக்கும் பாக்குறோம். டீயோட கலர் இருக்கு, முதல்ல கண்ணு கொடுத்துருக்கான் கடவுள், கண்ணால அனுபவி. அஞ்சு பொறிகளையும் பயன்படுத்து டீ பாக்குறோம். ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அதை ரசி. மெதுவா மூக்கு கிட்ட கொண்டா ஒரு வாசனை வருது, அடே பா, நல்ல டீ ப்ரிப்பேர் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த டீனுடைய வாசனையை அனுபவி, அனுபவிச்சுட்டியா, அப்புறமா வாயில கொண்டு வந்து அந்த சூடு, அந்த டீனுடைய அந்த அருமையான ருச்சி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவி. கண்ணால கலரை பாரு, நாசியால அந்த வாசனையை நுகர்ந்துட்டு அப்புறமா வாய் வழியா அப்படி அனுபவிக்கணும். எந்த தொழில் செய்கிறோமோ அந்த செயலை நேசிக்க வேண்டும், ஒன்று. ரெண்டாவது, செயலை செயலுக்காக செய்ய வேண்டும், செயலின் விளைவுகளுக்காக செய்யக்கூடாது. இது கீதையில சொல்ற கர்ம யோகம். செயலை வந்து செயலுக்காக செய்யணுமே ஒழிய செயலின் விளைவு, லாபம் நஷ்டம், புகழ் இகழ், மாலை மரியாதை அல்லது கல்லடி, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இதை செஞ்சா அப்படி கிடைக்கும், இதை செஞ்சா விளைவு அப்படி வரும், கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுங்க. இந்த செயலை விட அந்த விளைவு மேல கவனம் போயிடும்.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல ஃபேன்.

0: தவமணி வந்திருக்காங்க. வணக்கம் தவா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம். சரி, இன்றைக்கு வந்து அலுவலகங்கள் இருக்கக்கூடிய வசதிகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்க அலுவலகத்துல வசதிகள் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
1: என் ஆபீஸ்ல வந்து லிஃப்ட் வேலை செய்யாது.
0: என்னங்க?
1: பேசிக்கலி வந்து ரெண்டுமே மின்ன வேலை செய்யாது. இப்போ ஒன்னு அண்டர் ரெனோவேஷன்.
0: ஆனா ஏன் இப்ப நீங்க வந்து உங்க மேல் இடத்துல புகார் எல்லாம் சொன்னது இல்லையா, இந்த மாதிரி இது சரியில்லை இது சரியில்லை கொஞ்சம் சரிப்படுத்திருங்க அப்படின்னு?
1: நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். அந்த ஒரு ரொம்ப வருஷமா இந்த விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு.
2: மற்றபடி மற்றவைகளெல்லாம் சரியா தானே இருக்கு அலுவலகத்துல?
1: எங்க இடத்துல வாஷ்ரூமும் பிரச்சனையா தான் இருக்குது.
2: நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்ற அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இந்த நிலையும் கடந்து போகணும், தைரியமா இருக்கணும். சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி தவா. அந்த மாதிரி அலுவலகத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் சொல்லிட்டு ஒரு அழைப்பு வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து உங்க அலுவலகத்துல எந்த மாதிரியான வசதிகள் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்காங்க, அது நீங்க எப்படி பாக்குறீங்க, எந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்றத அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் சில அலுவலகங்கள்ல பார்த்தோம்னா அவ்வப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது சரி செய்யறதுக்காக தான் இந்த நாள் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுகின்றது.
2: குறிப்பாக இப்ப வசதிகள் எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எப்படா காலை நேரம் ஆகும், நம்ம அலுவலகத்துக்கு போகலாம்னு துடிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இப்ப தவா சொல்றப்ப பாத்தீங்களா, அவங்க சொன்னாங்க அதை சரிப்படுத்துறாங்களோ இல்லைங்களோ நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, இதுக்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. எனவே இப்போ அலுவலகத்துல இருந்து ஒருவேளை நீங்க கூட நிகழ்ச்சி கேட்டு இருந்தீங்கன்னா உங்க அலுவலகத்துல சின்ன சின்ன விஷயங்கள் சரி செய்ய முடியும் அப்படின்னா வசதிகளை மட்டும் ஏற்படுத்தி பாருங்க. பணியாளர்களுக்கு அந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்குங்க.
0: இந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கு வந்து உலக வசதி மேலாண்மை தினம். எதற்கு அனுசரிக்கிறாங்கன்னா அலுவலகங்கள்ல பிறகு வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு, அதை வந்து சரி செய்து அது நல்லா இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த நாள் வந்துட்டு கொண்டாடுறாங்க இல்ல அனுசரிக்கிறாங்க. அப்புறம் உங்க அலுவலகங்கள்ல இருக்கக்கூடிய வசதிகளை நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிய மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MindApps e-Tution. தொடர்புக்கு 9072919.
3: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்ல வேலைக்கு போறீங்கல்ல?
4: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
4: சரியா,
3: போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா மெழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
6: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
6: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
6: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
7: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

0: வித் லவ் அப்படின்ற படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து உங்களோட அலுவலகத்தில் எந்த மாதிரியான வசதிகள் இருக்குன்னு கேட்டோம். அப்புறம் வந்து ஒரு பாடல்களுக்கு முன்பாக ஒருத்தவங்க அழைத்து எங்க அலுவலகத்தில் மின் தூக்கி வேலை செய்யாது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னதோ இன்னொரு அழைப்பு வந்தது, எங்க அலுவலகத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா அந்த தகவலை மட்டும் நான் சொன்னதை மட்டும் எங்களுக்காக நேர்களுக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கலாம்.
1: ஓகே, அந்த கம்பெனி வந்து the worst company that I ever worked
0: in.
1: நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலே அந்த கம்பெனி தான். அந்த கம்பெனி வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதோட என்வாயர்மெண்ட், அதோட இடம், லைக் டாய்லெட் சுத்தமா இருக்காது, ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கும். அங்க ஒரு 47 to 50 இருப்பாங்க. சோ அந்த ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் ஒரு டாய்லெட் தான். அந்த டாய்லெட் வந்து ரொம்ப அழுக்குனா அழுக்கு, அவ்வளவு அழுக்கா இருக்கும். வி ஹாவ் டு யூஸ் த டாய்லெட். சோ அப்புறம் நம்மளோட நம்ம வேலை செஞ்சு உட்கார இடம், நம்மளுக்கு வந்து என்ன சேர் கொடுப்பாங்கன்னா பிளாஸ்டிக் சேர், இந்த நார்மல் பிளாஸ்டிக் சேர் இருக்குல்ல. சோ நான் வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். சோ அவங்க எனக்கு ஜஸ்ட் அந்த நார்மல் பிளாஸ்டிக் சேர், லைக் நான் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு 8 to 10 ஹவர்ஸ் அங்க உட்காந்து வேலை செய்வேன். சோ அந்த பிளாஸ்டிக் சேர்ல தான் நாங்க உட்காந்து வேலை செய்யறோம். அப்புறம் அக்கௌண்ட் இருக்கும், அது வந்து சென்ட்ரலைஸ் அக்கௌண்ட், அது வந்து யாருமே எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிகாஸ் ரிமோட் இல்ல. சோ அந்த குழல்ல, அந்த பிளாஸ்டிக் சேர்ல,
0: சோ
1: சுத்தமே இல்லாத ஒரு என்வாயர்மெண்ட்ல நான் வேலை செஞ்சேன்.
2: எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தீங்க
1: அங்க? ஒரு 2 இயர்ஸ் பிளாஸ் வேலை செஞ்சேன்.
0: அதுக்கப்புறம் மாறிட்டீங்க?
1: மாறிட்டேன். ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். எனக்கு வந்து ஒயிட் பிளட் செல் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அட்மிட் ஆனேன். அப்பதான் டாக்டர் சொன்னாங்க உங்க என்வாயரன்மெண்ட் வந்துதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னானே. I was waiting for a good opportunity and then now ipo na vera seraro is a better place la.
0: Nalla irukka ella ipo ungalku
1: perfect
0: irukku. Magilchi magilchi ella nalla da irundha sari da adha nivarthi pandrathukaga sari pandrathukaga da indha naal indrikku anusarikapadudhu. Theresa ulaga vasadhi melanmai dinam aarambathil sollirundhathu pole indha aluvalagangalla vandittu nalla vasadhigal aarokkiyamana oru soolal kattidangalla vandittu prachana illama irukirathu paadhugaapana oru kattida soolalla ullukku amarndhu namba vela seiyirathu. Sila kattidangal paarthumna andha thiyanaipoda angikaram perna ஒரு சான்றிதழ் இருக்கு. அந்த சான்றிதழ் இல்லாம கூட சில கட்டிடங்கள் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தீயணைப்பு அதிகாரிகள் கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க அப்படின்னு இதற்கு முன்பு வேற சொல்லியிருக்காங்க.
2: இதுல என்ன நரவின், ஒன்று அலுவலகம் இதெல்லாம் வந்து இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒருவேளை அவங்க ஏதாவது மறந்துட்டாங்களா, தவறு விட்டுட்டாங்களா, அல்லது கண்டு காம சில இடங்களை இருக்கும் போது பணியாளர்களுக்கு உரிமை இருக்கு. இது போன்ற அடிப்படை வசதி இல்ல. இப்ப தண்ணீர் இல்ல, மின் தூக்கி வசனம் இல்ல, அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா அத்தனை பேருக்கு ஒரு கழிப்பறை தான் பயன்படுத்திருக்காங்க. அவங்களுடைய ஆரோக்கியமே பாதிக்கப்பட்டு அங்க மனம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வேறொரு அலுவலகத்துக்கு சென்றிருக்காங்க. எனவே நம்ம வேலை செய்யற இடம் அலுவலகம் நமக்கு ஆரோக்கியமான ஒரு சூழல்ல வசதிகளோட இருக்கிறதான்னு முதல்ல நம்ம பார்த்துமோ, அப்படி இல்லையா அலுவலகத்துக்கிட்ட எடுத்து கொஞ்சம் சொல்லுவோங்க.
0: அதுதான் 61 விழுக்காட்டினர் நம்ம நாட்டுல அலுவலகத்தில் இருக்கிற விஷயங்கள்ல வெளியில சொல்றதுக்கு, மேலாளர்கிட்ட சொல்றதுக்கு, நிர்வாகத்துக்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்களா. நம்ம ஏதாவது சொல்ல போய் அதுக்கப்புறமா அவங்க மனசுல வேற ஏதாவது நினைச்சு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உணர்வு அலுவலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்களா. அதனால கொஞ்சம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அலுவலகத்துல இதெல்லாம் சரி பண்ணலாம், இதெல்லாம் சரி பண்ணா நம்மளுக்கு நல்ல ஒரு சூழலா இருக்கும் அப்படின்றத பாத்துட்டு கொஞ்சம் உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. அதுதான்
2: அவ்வளவுதான் அடிப்படையில். என்னன்னா நம்ம சம்பளம் வாங்குறதுக்காக வேலைக்கு போறோம், அதெல்லாம் சரிதான். ஆனா சம்பளம் வாங்குறதுக்கு ஆரோக்கியமான சூழலும் ஆரோக்கியமான உடலும் அவசியம். அதுதான் சற்று முன்பதாக பெயர் குறிப்பிடாத அந்த ஒரு நபர் சொல்லும் போது நமக்கு மனசு கஷ்டமா இருந்து பாருங்க. இன்ன வரைக்கும் அவங்க இன்ஹேலர் வச்சிருக்காங்க. அவங்க சுவாசத்துக்கு ஏற்றவாறு அவங்க இந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தும் போது அது ஒரு தாக்கம் தானே.
0: அதனால
2: இதெல்லாம் இல்லாம பயப்படாதீங்க, உரிமைதான். நல்ல மாதிரி பக்குவம் எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பா உங்க முதலாளி கேட்பாங்க.

0: நம்ம நாட்டுல ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு மீதான ஆர்வம் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த AI. அப்புறம் வந்து சாதாரண மக்களுக்கு ஆர்வம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த தொழில் முனைவர்கள், குறிப்பா இந்த வியாபாரத் தொழில ஈடுபட்டிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த AI மீதான ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப வந்து இந்த மனித வள அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெரியுமா, டேலண்ட் காப் இருக்கு இல்லையா, டேலண்ட் காப் கீழே பார்த்தோம்னா இந்த ஒரு பயணத்தை வந்து இப்ப வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது மை மஹிர் செயற்கை நுண்ணறிவு பயணம்னு சொல்லி முழுக்க முழுக்க AI குறித்த ஒரு பயிற்சி வந்து இலவசமா வழங்கிட்டு இருக்காங்க.
1: இந்த திட்டம் செயற்கை நுண்ணறிவை வேலை, கல்வி, வணிகம், தினசரி வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் என்பதை எளிமையா கற்றுக் கொடுக்கிற ஒரு இலக்கிய முயற்சி தான். பங்கேற்பாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு மடிக்கணினி அல்லது மின் தகடு கருவி இருந்தா மட்டும் போதும், இணைய வசதி நிகழ்விடத்திலேயே அவங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஏன்னா ரவீன், இப்போ இந்த காலகட்டத்தில் AI செயற்கை நுண்ணறிவு இதனுடைய இந்த ஆற்றலையும் இந்த அறிவும் நமக்கு இருந்தால் மட்டுமே அடுத்த கட்ட சவாலை நம்ம எதிர்நோக்க முடியும்.
0: ஆமா, இவங்க இதற்கு முன்பு செய்த இந்த பயிற்சியின் அடிப்படையில் பார்த்தோம்னா மாணவர்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு 48 விழுக்காட்டினருக்கு மேற்பட்டோர் பார்த்தோம்னா ரொம்ப அதிகம் ஆர்வம் செலுத்துறாங்களா மாணவர்கள் அடுத்து எப்படி AI நம்ம வந்து பயிலலாம் அப்படின்னு சொல்லி, தொழில் முனைவர்கள் அவங்களோட வியாபாரத்தில் எப்படி AI வந்து உள்ளுக்கு நம்ம கொண்டுட்டு வரலாம், எப்படி அதை பயன்படுத்தி நம்மளோட வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போலாம்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கான ஒரு வழிகாட்டல் இல்லை, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. www.talentcorp.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா எங்கெங்க நடக்குது, எப்படி கலந்துக்கலாம், எப்படி முன்பதிவு செய்யறது, அந்த விவரங்கள் எல்லாருக்கும் நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குங்க.
1: அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறுதான் இந்த பயணம் வந்து ஒரு ஜில்லாஜா மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அதனால உங்க மாநிலங்கள இருக்கா அப்படின்னு கேட்டீங்க, கட்டாயம் இருக்குங்க, போய் சரி பார்த்து உங்க மாநிலத்தில இருந்து நீங்க கட்டாயம் போய் கலந்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல நாம வேலை செய்யறோமோ இல்லையோ ChatGPT-யும் AI-யும் மட்டும்தான் அதிகமா வேலை செய்யுது. எதிர்காலத்துல நமக்கு வேலை இல்லாமல் போனாலும் நம்முடைய அந்த செயற்கை நுண்ணறிவு அறிவு தான் வேலை செய்ய போகுது. அதனால இப்பவே கற்றுக்கொள்ளலாங்க. வாங்க,
0: உதாரணத்துக்கு வந்து இப்ப மாய்மஹிர் சகிஜாங்களை பார்த்தோம்னா May 16 செய்யறாங்க ஜோஹர்ல. அப்புறம் வந்து பயபுசா பகாங்களை பார்த்தோம்னா May 23 செய்தி செய்யறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சில நாடு தழுவிய நிலையில வந்துட்டு இந்த ஒரு பயணம் தொடர்றதுனால உங்க இடத்துக்கு வந்தா தயவு செய்து இந்த வாய்ப்பு நீங்க நழுவ விட்டுறாதீங்க, சரிங்களா? ஹிப் ஹாப் தமிழா பாடி இருக்கும் பாடல் வருது, வாங்க நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

மடானி அரசாங்கம் சபா மக்கள் தேவைகள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தும். ஃபினாசில் உயிர் சித்திர பிரிவை நிறுவுதல் அவசியம், டத்தோஃபாமி ஃபாடில் அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மடானி அரசாங்கம் சபா மக்கள் தேவைகள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. அரசாங்கத்தின் அனைத்து கொள்கைகளின் செயலாக்கமும் உதவிகளும் அவர்களை சென்றடைவது உறுதி செய்யப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சபா மக்களின் நலன் மேம்பாடு தொடர்பில் சில ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் மனிதவள துணை அமைச்சரும் பதுசாஃபி நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கைருல் ஃபிர்டாஸ் அக்பர் கான், சபா வேளாண் மீன்வள உணவுத் தொழில் அமைச்சர் டாக்டர் ஜமாவி ஜஃபாருடனான சந்திப்பின்போது அந்த விவகாரம் தொட்டு கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். சபா மக்கள் வளப்பம், பொருளாதார வாய்ப்பு ஆகியவற்றுக்கும் அந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. உலகளாவிய நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில் மலேசியாவின் இலக்கவியல் சூழியல் நம்பிக்கையுடனும் நேர்மறையாகவும் தொடர்ந்து வளர்ச்சியடைந்துள்ளது. இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங்டியோ இவ்வாறு கூறினார். உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலை, புவிசார் அரசியல் பதற்றம், விரைவான தொழில்நுட்ப மாற்றங்களாலும் தொழில்துறைகள் விரைவாக மறு உருவாக்கம் காண்பதாலும் உலகளாவிய இலக்கவியல் சூழல் அதிவேகமாக மாறி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய இலக்கவியல் உருமாற்றம் சேவைகளையோ இலக்கவியல் இணைப்பையோ மட்டும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக நாடு தனது எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது, ஏற்றுக்கொள்வது, நிர்வகிப்பது ஆகியவற்றை உட்படுத்தியுள்ளதாக கோவிந்த் சிங் தெரிவித்தார். மலேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகம் ஃபினாசில் உயிர் சித்திரம் அனிமேஷன் பிரிவை நிறுவுவது அவசியமென தொடர்பு அமைச்சு கருதுகிறது. நாட்டின்

0: பட்டாணி சமூகம் மக்களின் இன்னல்கள் குறைகள் கவலையை புரிந்து கொள்வதில் முக்கிய தரப்பாக செயல்பட வேண்டும். அக்குழு உள்ளூர் மக்கள் நிலை குறித்த அறிக்கைகளை வெளியிடுவது மட்டுமல்லாமல் உண்மையில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை ஏற்படுத்தி தருவதற்கான முனைப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என டத்தோஃபாமி அறிவுறுத்தினார். குறிப்பாக அரசாங்க சலுகைகள் தொடர்பான தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் மடானி சமூகம் முக்கிய பங்காற்ற வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM பணியாளர்கள் ஆணையத்தின் புதிய தலைமைத்துவத்திற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு அதன் முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி அறிவுறுத்தினார். ஆணையத்தை பாதிக்கக்கூடிய எந்தவொரு செயலையும் தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊழலை ஒழிப்பதில் ஆணையம் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாகவும் வெற்றிகரமாகவும் செயல்படுவதை உறுதி செய்ய பணியாளர்களிடையே ஒற்றுமை அவசியம் என அவர் கூறினார். பாக்கி நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார். பேராக்கில் வெள்ள நிலைமை முழுமையாக சீரடைந்துள்ளது. லாருட் அமாதாங் ஸ்லாமா மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த இறுதி உதவி மையம் நேற்று பின்னிரவு மூடப்பட்டது. வெள்ளம் முழுமையாக வற்றியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரும் தத்தம் வீடுகளுக்கு திரும்பியதாக மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு தலைவர் முகமது நஸ்ருல் மெஹாத் தெரிவித்தார். பதங் பாடாங் உட்பட அம்மாவட்டத்தில் செயல்பட்ட மையங்களில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் தங்கியிருந்ததாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
0: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: நீடித்த அமைதி ஒப்பந்தத்திற்கான நம்பிக்கை நலிந்து வரும் நிலையில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர சீனாவின் உதவி தேவைப்படாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கை எப்போதும் வழங்கும் கடல் வழி போக்குவரத்தை தொடர்ந்து முடக்கி வரும் தெஹரானின் இந்த மோதலை தீர்க்க சீன அதிபர் ஸி ஜின்பிங்கின் உதவியை நாட வேண்டியிருக்காது என தாம் கருதுவதாக டிரம்ப் கூறினார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக அவர் இதனை தெரிவித்தார். நிலையற்ற போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கை தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோல்டன் டோம் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கு தொடக்க மதிப்பீட்டை விட அதிக செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வரவு செலவு அலுவலகம் CBO தெரிவித்தது. அந்த அமைப்பின் உருவாக்கம் நிறுவுதல் 20 ஆண்டுகால பராமரிப்பு ஆகியவற்றின் செலவினம் சுமார் 1.2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது டிரம்ப் கடந்த ஆண்டு பதவியேற்ற சிறிது காலத்திலேயே முன்வைத்த 175 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டை விட பல மடங்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டது. இந்த அமைப்பு அலாஸ்கா ஹவாயி உட்பட அமெரிக்காவை முழுமையாக உள்ளடக்கும் நோக்கம் கொண்டது. இத்திட்டத்திற்காக காங்கிரஸ் இதுவரை 24.4 பில்லியன் அமெரிக்க டாலரை மட்டுமே அங்கீகரித்துள்ளது. அர்ஜென்டினாவின் பொது பல்கலைக்கழகங்களின் வரவு செலவு திட்டத்தில் அதிபர் ஜேவியர் மில்லர் செய்த பேரளவிலான நிதி குறைப்பை கண்டித்து பியூனஸ் ஏர்ஸில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 2023 டிசம்பரில் மில்லர் பதவியேற்றதிலிருந்து பல்கலைக்கழக நிதி ஒதுக்கீடுகளுக்கு எதிராக நடைபெற்ற 4வது பெரிய ஆர்ப்பாட்டமாக இது உள்ளது. அவரது அரசாங்கம் கல்வி சுகாதார செலவினங்களில் மேலும் குறைப்புகளை செய்ய திட்டமிட்டுள்ளது என்ற தகவல் வெளியான 1 நாளுக்கு பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் வெடித்துள்ளது. தலைநகரில் 600,000 பேர் திரண்டதாக பியூனஸ் ஏர்ஸ் பல்கலைக்கழகம் கணித்துள்ள நிலையில் காவல்துறை அதிகாரப்படி எண்ணிக்கையை இன்னும் வெளியிடவில்லை. ஈரான் பார்டிஸ் நகரை ரிக்டர் கருவியில் 4.6 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அது மையமிட்டிருந்ததாகவும் அதன் அதிர்வுகள் 41 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தெஹ்ரான் வரை உணரப்பட்டதாகவும் தேசிய நிலநடுக்கவியல் மையம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உடற்பொருட்சேதம் குறித்து

தகவல்கள் இன்னும் பெறப்படவில்லை. அமெரிக்காவின் நடுநிலையாளரின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் காலாவதியான பின்னர் யுக்ரைனின் டினிப்ரோவ்ஸ்க் வட்டாரத்தில் ரஷ்ய படைகள் தாக்குதல்களை நடத்தியதில் குறைந்தது 60 கொல்லப்பட்டனர். திங்களன்று முடிவடைந்த 3 நாள் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படும் என்ற நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரஷ்யா நள்ளிரவில் 200 அதிகமான திருகூர்தி தாக்குதல்களை மேற்கொண்டதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் யுக்ரைன் எல்லையிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரஷ்யாவின் மத்திய ஓரன்பாக்கில் எரிவாயு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். விளையாட்டு 2026 தாய்லாந்து பொதுப்பூப்பந்து போட்டி. நாட்டின் ஆடவர் இணையினர் நூர் முகமது அஸ்ரின் அயூப், தான் வி கியோங் 2 சுற்றுக்கு முன்னேறினர். முதல் சுற்றில் அவர்கள் ஸ்காட்லாந்தின் அலெக்சாண்டர் டான், அடாம் பிரிங்கல் இணையை 21-11, 21-15 எனும் நேரடி செட்களில் வீழ்த்தினர். 2 சுற்றில் அஸ்ரின் அயூப், வி கியோங், உபசர்னை நாட்டின் பெராட்சாய் சுக்பொன், பகாபொன் திராசாக்கோல் இணையுடன் மோதவுள்ளனர். நிறைவாக ஸ்பெயின் லா லீகா கார்பந்து. செல்தாவிகோ 2-3 என்ற கோல்களில் லெவாந்தேவிடம் வீழ்ந்தது. ரியல் பெத்திஸ் 2-1 என எல்சேவை தோற்கடித்தது. அத்லெடிகோ மட்ரிட் 2-1 என ஒசாசுனாவை வென்றது. இவ்வேளை பட்டியலில் முதலிடத்தில் 91 புள்ளிகளுடன் பார்சிலோனா உள்ளது. அது இப்பருவத்தின் வெற்றியாளராகியுள்ளது. 2 நிலையில் 77 புள்ளிகளுடன் ரியல் மெட்ரிட் இருக்கிறது. 3-4 நிலைகளில் விலாரியாலும் அத்லெடிகோ மேட்ரிட்டும் உள்ளன. மடானி அரசாங்கம் சபா மக்கள் தேவைகள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தும். ஃபினாசில் உயிர்ச்சித்திர பிரிவை நிறுவுதல் அவசியம், டத்தோஃபாமி ஃபடில் அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: மீண்டும் வணக்கம் மின்னல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ரவின் திரேசா இன்றைக்கு வணக்கம் மின்னல்ல புதன்கிழமை காலை பொழுதுல உங்ககிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். திரேசா, ஒரு ஏற்குறி ஒரு 4000 பேர்கிட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க. இந்த தண்டனை வந்துட்டு உங்களுக்கு தேவைதான், நாங்க
1: செய்யாதீங்க,
0: நீங்க இதை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றத பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம்.
1: எல்லாம் சரிதான், இந்த தேவைதான் இருக்கிற அழுத்தம் இருக்கு இல்லையா, வேணும், நல்லா வேணும், தேவைதான், இதுக்கு மேல செய்வீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா? இணைந்திருங்களே, இது வணக்கம் வேண்டாம்.
2: நம்ம

0: சரி, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் 4000 பேர்கிட்ட வந்து இந்த ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆரம்பத்தில் கடந்த ஆண்டு வந்து சொல்லப்பட்டது, இந்த ஆண்டு முதலாம் தேதி தொடங்கி இந்த பார்க்கிற இடங்கள்ல கண்ட இடங்கள்ல குப்பைகளை போடும்போது அப்படி ஒருவேளை அதிகாரி உங்களை பார்த்து அவங்களுக்கான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம நாட்டில் இதுவரைக்கும் 4000 பேருக்கு மேல ஏற்குறி வந்து 2000 ரிங்கிட் வரைக்கும் ஒரு நபருக்கு 2000 ரிங்கிட் வரை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு வந்து இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக குப்பைகள் வந்து வெளியில போட்டதுனால அதிகாரிகளால் பார்க்கப்பட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டு 12 மணி நேரம் வரைக்கும் சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல
1: என்னன்னா, அடிப்படையில நம்ம நாட்டை நம்ம நேசிக்கணும். இந்த ஆண்டு 2026 மலேசியாவுக்கு வருகை புரிவதற்கான ஒரு ஆண்டு சொல்லிட்டாங்க. கண்டபடி இந்த வாகனங்களில் குப்பை வீசுற பழக்கம் ஓரளவுக்கு குறைந்தாலுமே கூட இந்த கையில இருக்கிற இடத்துல பக்கத்துல கண்ணு கெட்டின தூரத்துல குப்பை தொட்டி இல்லையே அப்படின்றதுக்காக சரி யாரும் பாக்கலையா அப்படின்னு நம்ம போடலாம். ஆனா நாம மலேசியாவில 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுகின்றோம். அது வந்து மறந்துடுறாங்க. மறந்தார் போல செய்யறதுனால தான் 4000 பேர் வந்து இந்த தண்டனையை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கு.
0: இது மலேசியர்களும் வெளிநாட்டவருக்கும் சேர்ந்து இந்த ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதனால எப்போதுமே நம்ம நினைவில் வைத்துக்கோங்க, நம்ம வீடா இருந்தா உள்ளுக்கு குப்பை போடுவோமா? குப்பை போட மாட்டோம். அதனால வெளியில இருக்கும் போதும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். கொஞ்சம் பாத்துக்குங்க, இது ஒரு சின்ன நினைவூட்டல் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் யதார்த்தமா அப்படி ஒரு குப்பை கைக்கு வந்து அப்படி கீழே வீசும் போது அதுதான் அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். சரிங்களா?
1: நாட்டையும் வீட்டை மாதிரி நினைச்சா இந்த மாதிரி விஷயமே நடக்காதுங்க.

0: கொஞ்சம்
1: தாக்கு. நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 709 7219.
3: அக்கா, இது இலவசமா தான் குடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
4: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
3: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
4: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
3: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
4: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
3: அப்படியே இந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
4: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
3: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
4: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
3: இப்படிக்கு
4: மின்னல் FM.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com. தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
5: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-1-9-7-2-9-1-9.
1: சரி, ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP என்று சொல்லும் போது நம்ம பணி ஓய்வுக்கு பிறகு வயதான காலத்தில் நமக்கான இருக்கிற ஒரு தொகை, அதற்காக அதுல சேமிங்கன்னு சொல்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனா இப்ப ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, பல பேருக்கு தெரியாத ஒன்று, 14 வயதிலிருந்தே பணியாளர் சேமிப்பு நிதியில உறுப்பினராக சேர முடியும். அப்ப யாரெல்லாம் 14 வயதுல இருக்கிறாங்களோ அவங்க தாராளமா சேரலாரவே.
0: இது எதற்குன்னா, இப்ப வந்து 14 வயதுல மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இடைநிலைப்பள்ளி, அதுக்கப்புறமா வந்துட்டு கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் போவாங்க. முன்கூட்டியே வந்து இந்த பணத்தை அவங்க வந்து சேமித்து வைக்கும் அந்த ஒரு திட்டத்தை பெற்றோர்கள் கொண்டுட்டு வந்தாங்கன்னா, அவங்க படிக்கும் போது ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல இப்ப நிதி அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சின்ன வயசுலயே வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சேமிக்கும் பழக்கத்தை கொண்டுட்டு வரும்போது, அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வேலைக்கு போனாங்கன்னா அந்த ஒரு பழக்கம் அதிகமா இருக்கும் சொல்றாங்க. என்ன காரணம்னா, நம்ம நாட்டில் இளைஞர்கள் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு சம்பளத்தை பார்த்துட்டாங்கன்னா ஆடம்பர செலவுகள் ரொம்ப அதிகமா மேற்கொள்றாங்களா. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை பெற்றோர்கள் ஊக்குவிப்பு கொடுத்தாங்கனாக்கா, பிள்ளைகள் வளரும் போது அவங்களுக்கு தெரியும் இன்னும் செலவு செய்வதை விட சேமிக்கிறது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க.
1: இந்த சேமிப்பு பழக்கத்தோட அவசியத்தை வந்து நம்ம சின்ன வயதுல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தாலுமே கூட, இப்ப வங்கியில சேர்த்து வைக்கும் போது தேவைப்படுறப்ப எடுத்துறோம்,
0: சரி,
1: வங்கியில சேர்த்து வைக்கும் போது அங்கேயும் தேவைப்படுறப்ப எப்படியாவது போய் எடுத்துறோம்,
0: சரி.
1: ஆனா ஊழியர் சேமநிதி வாரியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கணக்குல அப்படியே இருப்புல இருக்கும், அது வளர்ந்து உண்மையிலே நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல நம்ம பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஒரு நமக்கு ஒரு நிச்சயகரமான ஒரு எதிர்காலத்தை அந்த சேமிப்பு தொகையை சேமித்து வைக்கிற இடம் தான் அது. அதனால வீட்டுல 14 வயதுல இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், உடனடியாக இன்று அந்த முடிவை எடுங்க. ஒன்றே செய், நன்றி செய், இன்றே செய்ய சொல்லிருக்காங்களே, அதனால வாங்க வாங்க வாங்க உடனடியாக சேமிக்கலாம்.
0: வாங்க அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-0-7-2-9-1-9.
1: ஒரு மனிதர் மறைந்த பிறகும் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு மிக நல்ல ஒரு சான்றாக இருக்கிறாங்க 2023 மறைந்த மனிஷா ஜெகன். இவங்க என்ன செய்திருக்காங்களா ரவீன், இவங்க வந்து உடல் உறுப்பு தானம் செய்து 11 உயிர்களை வந்து நேரடியாக காப்பாற்றுறதுக்கு உதவி செய்திருக்காங்க.
0: ஆமா, உடல் உறுப்பு தானம் அப்படின்றது இதற்கு முன்பு நம்ம நிறையவே சொல்லியிருக்கோம்.
1: ஆமா,
0: முடிந்த அளவுக்கு நம்ம இருக்கும் போது உடல் உறுப்பு தானம் செய்திருங்க அப்படின்னு. ஆனா சிலருக்கு எப்போதுமே என்ன ஒரு பயம் இருக்கும், உடல் உறுப்பு தானம் அப்படின்னு நம்ம இருக்கும் போது நம்ம கிட்ட எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தயக்கம், அந்த ஒரு பயம் நிறைய பேத்துக்கு இருக்கும். நம்மளுக்கு வலிக்குமா அப்படின்னு நிறைய பேர் வேற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா நம்ம இல்லாத சமயத்துல நம்மளுடைய இந்த உடல் உறுப்புகள் மற்றவர்களுக்கு தானமா போகும்போது அது பல உயிர்களை காப்பாற்றும். அதனாலதான் இந்த கதைக்கு அப்புறமா, இவங்களோட கதைக்கு அப்புறமா நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம நாட்டுல மலேசியால உடல் உறுப்பு தானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம்.
1: அதாவது என்னன்னா, மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை இவங்களுடைய இந்த ஒரு சிறிய செயல் வந்து செய்திருக்கு. மருத்துவமனை தகவல் பார்த்தோம்னா 2 சிறுநீரகங்கள் கல்லீரல் 3 நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அவங்களுடைய கண்வெளி மற்றும் எலும்பு இருக்குல்ல, இந்த திசுக்கள் எல்லாம் எதிர்கால பயன்பாட்டிற்காக அந்த சேமிக்கிற கிடங்களை வந்து சேமிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய இந்த செயல் இப்போ வந்து சமீபத்துல நம்முடைய சுகாதார அமைச்சின் தகவல் படி பார்த்த பிறகு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மனிஷா நீங்க மறைந்தும் எங்களுடைய மனதில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கீங்க. அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டம் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு தன்முனைப்பா நிறைய விஷயங்களை வந்து மனிஷா அவங்களுடைய குரலா தன்னம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. மனிஷா, நீங்க மறைந்தாலும் இன்றும் நீங்க காற்றலைகள்ல ஒழித்து கொண்டுதான் இருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டுல பார்த்தோம்னா திரேசா, திசுக்கள், பிறகு வந்து ரத்தம், இந்த கண்விழி, இதற்கான வந்து உறுப்புகள் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா நம்ம நாட்டுல தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: ஆமா,
0: இப்ப ரத்தம் எடுத்துக்கிட்டாலே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதிக அளவுல ரத்தம் தேவைப்படுது. ஆனா சில சமயம் என்ன சொல்றாங்கன்னா, போதுமான அளவு ரத்த கையிருப்பு நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு சூழலும் சில சமயங்கள்ல ஏற்படுது. அதனாலதான் இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறோம். நீங்க வந்து அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு போனா உடல் உறுப்பு தானம் வந்து செய்து கொள்ளலாம். அங்க வந்து உங்களுக்கான பாரங்கள்லாம் இருக்கு, நீங்க பூர்த்தி செய்து உடல் உறுப்பு தானம் செய்யலாம். அப்புறம் வந்து தேசிய ரத்த வங்கிக்கு போகும்போது அங்க கூட நீங்க வந்து ரத்த தானமும் செய்யலாம்.
1: அதுதான் இன்று நீங்க எடுக்கிற இந்த முடிவானது மறைவுக்கு பிறகு போற பல உயிர்களை காப்பாற்று. இப்ப மனுஷா பாருங்க, மறைந்தும் 11 உயிர்களை காப்பாற்றி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் பலருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கலாங்க.
0: வாங்க, அடுத்து ஸ்ரீராம் பாடியிருக்கும் இந்த பாடல் வருது, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேளுங்க.

0: வணக்கம். இன்னலின் நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இன்று நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தோம். தொடக்கமா வந்துட்டு என்ன சொல்லப்பட்டதுன்னா, மலேசியர்கள்ல 10 பேர்ல 8 பேருக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது இரவு நேரங்கள்ல வாகனத்தை செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, அதை அப்படியே விடக்கூடாது. ஆரம்ப கட்டத்துல இது போன்ற அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளல் அவசியமான ஒன்று கூடவே உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள், அலுவலகத்துல வசதிகள் எல்லாம் போதுமான அளவு இருக்காங்க. நீங்க வேலை செய்யறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கின்றதையும் கொஞ்சம் பாத்துக்க.
0: உலக வசதி மேலாண்மை தினம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த அலுவலகங்கள் இருக்கக்கூடிய வசதிகள், அப்புறம் வந்து இந்த நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய வசதிகள், இந்த கட்டிட வசதிகள்லாம் சரியா இருக்கணும். அதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய உழைப்பு, நிறைய பேர் ஊழியர்கள் வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் நினைவு கூர்ந்து அந்த வசதிகள்லாம் நிறைய நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட்டது. அது ஆரம்பத்துல ஒரு நினைவூட்டல் கொடுத்திருந்தோம்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாமே வசதிகள் சரியா இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. அப்படி இல்லையா, தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க மேலாளர்கிட்ட வேணும்.
1: பிற்பகல்
0: 1 மணி வரை.
1: சரி, இப்போ வணக்கம் இன்னிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் ரவி,
0: மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
1: புரிஞ்சுகிட்டேன்.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இரவுல வந்து வெளியாக மாட்டாங்க. முடிந்த அளவுக்கு வாகனத்தை செலுத்துறதை தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஆளா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
4: நைட்டுனாக காடி ஓட்ட ரொம்ப சிரமமா இருக்கும். எதிர் காடி அந்த ஒளி இருக்குங்களா?
3: சரி,
4: அது கண்ணுக்கு ரொம்ப பூசும். அதனால ரொம்ப சிரமமா இருக்கும். எனக்கு காடி எந்த பக்கத்து போறோம் தெரியாது.
3: என்ன எங்க வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா 7 மணிக்கு அப்புறம் மட்டும்
4: கூப்பிடறாதீங்க. கால் ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஏத்திட்டு போனாக்க நான் வரேன். என்ன ஒன்றிய டிரைவ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்.
5: இரவு நேரத்துல இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் பாருங்க. அதனால நீங்க இப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல?
4: ஆமா, அது நைட்ல அந்த காடி எடுத்தது ரொம்ப சிரமம் எனக்கு.
5: அப்ப நீங்க வந்து பகல் நேர உமா?
6: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உயர் வருமானம் ஈட்டுபவர்களுக்கான பெட்ரோல் உதவித்தொகை குறித்து முன்மொழியப்பட்ட மறு ஆய்வு மேலும் வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பன்முக குடும்ப வருமான முறையை கடைபிடிக்கும்படி அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறை வருமானம் மட்டுமல்லாமல் சொத்துக்கள், இருப்பிடம், சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கை, செலவின முறை ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் உண்மையான நிதியாற்றலை பற்றி விரிவான மதிப்பீட்டை இது வழங்குவதாக பொருளாதார நிபுணர் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் பர்ஜோ ஹைபாடாய் தெரிவித்தார். 2026-2035 தேசிய கல்வித் திட்டம் RPMஇன் வெற்றியை உறுதி செய்வதற்கான முக்கிய தூணாக குரு பிதாரா இணையற்ற ஆசிரியர் எனும் கொள்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் உலகளாவிய சவால்களையும் இலக்கவியல் மாற்றத்தையும் எதிர்கொள்ள இது அவசியம் என கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமத் அசம் அகமத் தெரிவித்தார். RPM திட்டத்தை இவ்வாண்டு தொடக்கத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்தார். பேராக் பாரீட்டில் வீடொன்றில் ஏற்பட்ட தீயில் உடற்பேறு குறைந்த பெண் உயிரிழந்தார். அவரின் தாயார் காயமடைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக தமது தரப்பு அதிகாலை 2:34 அழைப்பை பெற்றதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை துணை இயக்குநர் சபரோட்ஜி நூர் அகமது தெரிவித்தார். பிப்ரவரியில் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஈரானுடனான பேச்சின்போது அமெரிக்கர்கள் சந்திக்கும் பொருளாதார இழப்புகளை தாம் கருத்தில் கொள்வதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதாக அனடோலு தகவல் வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே டிரம்ப் தமது த்ருட் சோசியல் தளத்தில் வெனிசுவேலா வரைபடத்தை பதிவிட்ட நிலையில் அதில் அமெரிக்க கொடி பதிக்கப்பட்டு 51வது மாநிலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உச்சநிலை கூட்டத்திற்காக டிரம்ப் சீனா சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த சினமூட்டும் பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமரச பேச்சாளராக செயல்படும் பாகிஸ்தான் அதன் முயற்சியை அதிகரிக்கும்படி சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதில் முழுமையாக உதவும்படியும் அந்நாட்டை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ வலியுறுத்தியுள்ளார்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்க போகுது. சிரிச்ச முகத்தோட இன்றைய நாளை தொடங்கிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இன்றைக்கு முதல் ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தான் தொடர்ந்து கேட்க போறோம். அருண் தொடக்க பாடல் உங்களுக்காக கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

வாழ்க்க நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

ஸ்ரீ விநாயக் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள படங்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள் வெளிவருது அப்படின்றத பாத்திரலாம். அனோமி அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது, பளிச்சத்தம்பி, காத்தனார், பிறகு ஆஷாக்கள் 1000, சதபச்சா, பெண்ணு, பிறகு ஆடுபாகம் 3, பேபி கேர்ள், தலா, இன்னும் நிறைய திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. இதுல குறிப்பா திருஷ்யம் பாகம் 3 இப்போ தயாரா இருக்கு இல்லையா. இந்த திரைப்படம் வந்து 3 மொழிகள்ல வெளியிடப்படாது கடந்த முறை மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மலையாளத்துல மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அப்படின்றத அந்த இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதுதான் இப்போதைக்கு மாலிவுட் பக்கமா இருக்கிற தகவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக நம்ம கே எஸ் சித்ரா வராங்க, கேட்கலாம்.

கார்த்திக் ஸ்ரேயா குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மாலிவுட் பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே இருக்க போகுது. ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி மைன் மைன் ஹந்து மே 16 இரவு 9:30 மணிக்கு. மே மாதம் முழுக்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க. ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

நந்திரிஷா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அண்மைய வேலை வாய்ப்பு குறித்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா sba.gov.my இந்த அகப்பக்கத்தை நீங்க வளம்பரலாம். அல்லது அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து நிறைய பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அதையுமே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. மலேசிய பொது சேவைத்துறையின் அகப்பக்கமான sba.gov.my இந்த அகப்பக்கத்தை தான் நீங்க வளம்பரணும்.

இந்நேரம் ஒரு வழியா வந்து நெரிசல்லாம் குறைஞ்சு நல்லபடியா வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க நம்பர் ஒன்னு. ஒரு சிலர் வந்து இன்னும் இல்லங்க, நெரிசல் இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். பாதுகாப்பா பத்திரமா போங்க, ஏன்னா சாலையில கவனக்குறைவுனாலதான் நிறைய விபத்துகள்லாம் ஏற்படுதுங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், தொலைபேசி இப்ப பாத்துட்டே வாகனத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் கூடாது. அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. 11 மணிக்கு பிறகு நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாங்க, தாராளமா நீங்க அழைக்கலாம். என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி அதை வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்கு. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ஹலோ அஸ்வினி.
1: ஹலோ சொல்லுங்க கிஷன்.
0: அஸ்வினி, அந்த வேலை என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்போ?
1: ஆமா, நாளைக்கு. எத்தனை மணிக்கு நீங்க
0: பூண்ட போடுறீங்களோ தக்காளிய போடுறீங்களோ நல்ல உப்பு மொளகு போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும்.
1: ஹலோ
0: அஸ்வினி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, நாளைக்கு 11 மணிக்கு இல்ல, 10 மணின்னு சொன்னேன்.
0: கடைக்கு போசன சரி சரி, புரியுது புரியுது.
1: அப்படியே மறந்துடாதீங்க,
0: எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கணுமா? போய் நீயே வாங்கிட்டு வந்துரு, என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அஸ்வினி, எத்தனை மணி சொன்னீங்க?
1: நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன, நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
0: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
1: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்போங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிப்ரவரியில் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஈரானுடனான பேச்சின் போது அமெரிக்கர்கள் சந்திக்கும் பொருளாதார இழப்புகளை தாம் கருத்தில் கொள்வதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக அனடோலு தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதற்கே தாம் கவனம் செலுத்துவதாகவும் அமெரிக்கர்களின் நிதிநிலையை பற்றி சிந்திப்பதில்லை என செய்தியாளர் வினவிய கேள்விக்கு ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரினால் அமெரிக்கர்களுக்கு எரிசக்தி விலைகள் கூடுதலாக 38.1 பில்லியன் டாலர் செலவாகியுள்ளது. பிரவுன் பல்கலைக்கழகத்தின் வாட்சன் பன்னாட்டு பொது விவகாரங்கள் பள்ளியின் ஈரான் போர் எரிசக்தி செலவு கண்காணிப்பு பிரிவு தொகுத்த புள்ளி விவரம் இதனை குறிப்பிடுகிறது. மற்றொரு நிலவரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது த்ருட் சோசியல் தளத்தில் வெனிசுவேலா வரைபடத்தை பதிவிட்ட நிலையில் அதில் அமெரிக்க கொடி பதிக்கப்பட்டு 51வது மாநிலம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருமுக்கியத்துவம் வாய்ந்த உச்சநிலை கூட்டத்திற்காக ட்ரம்ப் சீனா சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த சினமூட்டும் பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரியில் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை அமெரிக்க படைகள் கைது செய்த பின்னரும் கூட தமது நாடு 51வது மாநிலமாக மாறுவதை ஒருபோதும் கருத்தில் கொள்ளவில்லை என்று வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரொட்ரிகுவேஸ் கூறியதற்கு ஒரு நாள் கழித்து இந்த பதிவு வெளிவந்துள்ளது. உகாண்டாவின் அதிபராக யவரி முசவெனி இன்று பதவி உறுதிமொழியேற்றார். தலைநகர் காம்பாலாவில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் வட்டார அரசியல் தலைவர்கள் பேராளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முசவெனி ஆப்பிரிக்காவில் அதிக காலம் அதிபர் பதவி வகித்த தலைவர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். 81 வயதான அவர் 40 ஆண்டுகளாக உகாண்டா அதிபர் பதவியில் நீடிக்கிறார். இவ்வேளை உகாண்டாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வட்டார ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் முயற்சிகளை இரட்டிப்பாக்கப் போவதாக முசவெனி கூறினார். பசிபிக் தீவு நாடு நவுரு தனது அதிகாரப்படி பெயரை மாற்றுவதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த பெயர் அந்நிய மொழிகள் அந்நாட்டின் தாய்மொழியை சிதைத்த காலனித்துவத்தின் எச்சம் என்று விவரிக்கப்படுகிறது. அந்நாட்டின் பாரம்பரியம் மொழி அடையாளத்தை போற்றும் வகையில் நவுரு என்ற தனது பெயரை நஹரோ என மாற்றிக்கொள்ளும் என்று அதிபர் டேவிட் அடேஹாங் தெரிவித்தார். இந்த சிறிய நாட்டின் தாய்மொழி டொரரின் நஹ்ரு, அதன் 10,000 மக்களின் பெரும்பான்மையானோரால் பேசப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமரச பேச்சாளராக செயல்படும் பாகிஸ்தான் அதன் முயற்சியை அதிகரிக்கும்படி சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஓர்மோஸ் நீரிணையை திறப்பதில் முழுமையாக உதவும்படியும் அந்நாட்டை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் சகா இஷாக் டாருடனான தொலைபேசி உரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறினார். இவ்வேளை நெருங்கி

கையாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அண்மைய வாரங்களில் ஆயுத போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அமெரிக்காவுடன் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை அதன் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. இனிவரும் ஆட்டங்களில் தமது அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துதல் அவசியம் என மான்செஸ்டர் சிட்டி நிர்வாகி பெப் குவார்டியோலா கூறியுள்ளார். கடந்த கால தவறுகள் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதில் ஆட்டக்காரர்கள் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக காணொலி நடுவர் உதவி விஏஆர் சர்ச்சையில் சிக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றார் அவர். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல், என்ன பாடல் வேணும் அப்படின்றத சொல்லுங்க. அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும், பிடிச்சவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கும் போது எந்த பிரச்சனையா இருந்தாலுமே எல்லாமே சரியாயிருங்க. யாரு கூடயாவது மனஸ்தாபம் இருக்கா, ஒரு பாட்டை கேட்டு எல்லாம் சரிப்படுத்திடலாம். இப்போ நீங்க யாருக்காவது அன்புக்குரியவருக்கு நீங்க பாடல் கேட்கணுங்க, இந்த பாட்டை அவங்களுக்காக நான் கேட்கணும் அப்படின்னா என்ன பாட்டா இருக்கும் அப்படின்றத எங்களோட அழைத்து பகிர்ந்துக்கோங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வரும் எந்த கதை
1: இன்றைய வணக்கம்.
2: பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இரவுல வந்து வெளியாக மாட்டாங்க, முடிந்த அளவுக்கு வாகனத்தை செலுத்துறதை தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஆளா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
3: நைட்டுனாக காடி ஓட்ட ரொம்ப சிரமமா இருக்கும். எதிர் காடி அந்த ஒளி இருக்குங்களா, அது கண்ணுக்கு ரொம்ப பூசும், அதனால ரொம்ப சிரமமா இருக்கும். எனக்கு காடி எந்த பக்கத்து போறோம் தெரியாது.
2: என்ன எங்க வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா 7 மணிக்கு அப்புறம் மட்டும்
3: கூப்பிடறாதீங்க. கால் ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், நீங்க ஏத்திட்டு போனாக்க நான் வரேன். என்ன ஒண்டிய டிரைவ் பண்ண நான் பண்ண மாட்டேன்.
1: பெண்கள் இரவு நேரத்துல இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் பாருங்க, அதனால நீங்க இப்ப சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல.
3: ஆமா, அது நைட்ல அந்த காடி எடுத்தது ரொம்ப சிரமம் எனக்கு.
1: அப்ப நீங்க வந்து பகல் நேர உமா.
3: ஆமா,
2: இப்ப நிறைய பேருக்கு வந்து என்னதான் இப்ப நம்ம நேர்களை அழைத்து பேசும்போது தெரியுது, இரவுல பாதி பேர் வெளியாகிறது இல்ல போல இருக்கு.
1: அதனாலதான் ரவி இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வரும்போது கண் மருத்துவரை உடனடியாக போய் பாக்கணும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: நான் மந்திரிகுமார் பேசுறேன்.
1: மந்திரிகுமார் பேரே அதானா?
0: அதான் என் பேரே அதான்.
1: ஏன் வித்தியாசமா வச்சிருக்காங்க? எதுக்காவது கேட்டிருக்கீங்களா அப்பா அம்மா கிட்ட?
0: தெரியலையே, நான் கேட்டேன், அதுக்கு எதுவும் ரீசன் சொல்லல.
1: ஓ, எதுவும் பதில் வரல, அதனால நீங்களும் விட்டுட்டீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக?
0: என் பையனுக்காண்டி, விசுவாச படத்துல இருந்து அந்த பாட்டு.
1: விசுவாசம் படத்துல இருந்து பாட்டு? என்ன பாட்டு? கண்ணான கண்ணேவா?
0: கண்ணான கண்ணே, சாரி, முதல்ல ட்ரை பண்ணேன், கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல எனக்கு
1: மகிழ்ச்சியில பேச்சு வரல உங்களுக்கு?
0: ஆமா ஆமா.
1: சரி, இப்ப அதே மகிழ்ச்சியோட இருங்க, நான் பாட்டு வரப்போகுது மகனுக்காக. கேக்கலாமா? மகன் பேர் என்னது?
0: சக்தி.
1: சக்திக்காக வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேப்போம்.
0: தேங்க்யூ.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
1: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் கிஷன், கோகிலா பேசுறேன்.
1: கோகிலா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக?
0: எனக்கு வேல் படத்துல இருந்து ஆயிரம் ஜன்னல் வீடு, இந்த பாட்டை ஒரு கவிதையோட கேட்கலான் இருக்கேன்.
1: கவிதையோட வந்திருக்கீங்க கோகிலா, சொல்லுங்க என்ன கவிதை?
0: அன்புக்காக ஏங்கி தேடாதீர்கள், அன்புக்காக ஏங்குபவரை தேடுங்கள், அந்த அன்புதான் ஆயுள் உள்ளவரை நிம்மதியை தந்து நிலைத்து நிற்கும். பேரா சித்திவான் சாமான் மாணிக்க வாசகத்தில் இருக்கும் சித்தி திருமதி சிவகாமி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சோ சித்தி திருமதி சிவகாமி அவர்களுக்கு டைப்பிங் தாமஸ் நியமஸ், அப்பா திரு எம் எஸ் ராஜு கோயிண்டர், அம்மா திருமதி துரையம்மா கோகிலா கோயிண்டர் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இனிய பிறந்த நாள் வாழ்த்து விஷ் பண்ணிட்டு, இந்த பாடல சித்தி திருமதி சிவகாமி, சித்தப்பா திரு சண்முகம், பிள்ளைகள் மாலதி, பூவரசன் அனைவருக்கும் ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
1: இது எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க எல்லாம் மனநம் பண்ணி சொன்னீங்களா இல்ல பாத்து எழுதி வச்சிருக்கீங்களா?
0: இல்ல எழுதி வச்சிருக்கேன்.
1: எழுதி வச்சிருக்கீங்க, ஒன்னு தவற விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கீங்க.
0: ஆமா,
1: சரி சரி, உங்களுடைய அன்பு நல்லாவே தெரியுது. வாங்க அவங்களுக்காக அவங்களை நிகழ்ச்சி கேட்க சொல்லுங்க, பாடல் வந்துட்டே இருக்கு இப்போ.
0: நன்றி.

0: அடுத்து இன்றைய பெற்றோரியல் பற்றி நம்ம சுரேன் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: மாடர்ன் பேரண்டிங் சொல்லும் போது அது அர்த்தம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைகளை வழி நடத்தி வரோமா. இப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து அவங்களோட பெற்றோர்கள் வந்து வேற ஒரு ஜெனரேஷன் சொல்லுவோம்ல, இப்ப இவங்க வளர்ந்து வந்த அந்த பேரண்டிங் ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருந்திருக்கும். அதாவது இப்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா பேசாம இருந்தா நம்ம பேசாம இருப்போம், பெரியவங்க பேசுறாங்க உள்ள போங்க அந்த மாதிரிலாம் அது நமக்கு பழகி இருக்கும். அவங்க வந்து இப்ப பெற்றோர் ஆயிட்டாங்க, இப்ப அவங்களோட பிள்ளைகள் வந்து வேற ஒரு ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைங்க, நம்ம கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்தி நம்ம பிள்ளைங்களை கையாள போறோமான்றது வந்து ஒரு டிலேமான்னு சொல்லுவோம். இது வந்து எதை ஃபாலோ பண்றது, இப்ப அந்த காலத்து பேரண்டிங் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்த மாதிரி அதை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு செய்யும் போது அது சரியா வராதுன்ற ஒரு ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இங்கதான் வந்து இந்த ட்ரெண்ட் ஒரு விஷயம் இருக்கு. 6-7 மத்த ஒரு ட்ரெண்ட், இந்த டான்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் வரும்போது பெற்றோருக்கு வந்து அந்த விஷயம் புரியல அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜெனரலா ஒரு மேலோட்டமா இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் தவறாத விஷயம்னு சொல்லணும்னு என்ன ஆகும்னா, இந்த பிள்ளைங்க இந்த பெற்றோருக்கும் வந்து ஒரு இடைவேளை ஏற்பட்டுரும், ஒரு கேப் ஏற்பட்டுரும். அப்பா அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அவங்க ட்ரெண்ட்ல இல்ல. இது நடக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கேப் விழுந்த கையோட கம்யூனிகேஷன் குறைஞ்சிடும். ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இவங்க கிட்ட என்ன பேசுறது, இவங்களும் நம்மளும் வந்து செட் ஆக மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருது. இதுலதான் வந்து இந்த பேரண்டிங் அந்த வலிமை குறைஞ்சு போயிருது. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போதோ அது வந்து மென்டல் பிளாக் ஏற்படும். அதாவது இவங்களுக்கு தான் நம்ம விஷயம் எதுவுமே தெரியாது, அது கண்டிப்பா ஒரு போரிங்கான விஷயம் அப்படின்னு ஒரு தடை ஏற்படும். பழைய ஸ்டைல் பேரண்டிங்கை நம்ம பயன்படுத்தும் போது இல்ல நான் சொல்றதா நீ கேட்கணும்ன்றப்ப அது வந்து சரியா வராது. முந்தி காலத்துல உள்ள மாதிரி இதெல்லாம் பாக்காதீங்க செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற வேலைக்கும் நம்ம பிஸிக்கும் இந்த ட்ரெண்ட்ல வந்து 100% நம்ம பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பரவாயில்லையே அப்பா அம்மாவுக்கு நம்ம இந்த விஷயம் எல்லாம் தெரியுது ட்ரெண்ட்ல இருக்காங்களே அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது, ஓகே இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து உரையாடல் நடத்தலாம் கேட்கலாம். மாடர்ன் பேரண்டிங்ல வந்து பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுதோ நமக்கும்
2: மாசு மக்கா மிஷி.

0: Yamshi.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
4: ஹாய் ஆனரபிள் ஆடியன்ஸ், திஸ் இஸ் த ப்ரமோஷனல் சாங் ஆஃப் த மோஷன் பிக்சர் ஆஃப் த இந்தியா இன் த சென்னை.

0: Actually, இது ஒரு song பாட்டு. இது நீ sing கேட்டு sing அடி பேசி காட்டு. Because the tenth of the content is neither the dialogue வசனம் nor the lyrics the வரிகள்.
1: The sample of the example is, hey, Mike, Mike, Mike. நடுவில் பிடிங்கிட்டு போயிட்டான். பிடிங்கிட்டு போயிட்டான். And the dialogue goes like this.
2: அந்த அணுவ வேணா ரெண்டா பிரிச்சிடலாம். ஆனா இந்த அணுவ உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது.
0: ஐயோ கிரிஞ்ச். In this punch you can put a pinch of inch and make a bringe. It is called the bibli bringe.

0: சார் கூப்பிடுறது?
1: நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, ஆனா கூப்பிடு. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிடாத தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீ பக்கத்துல இருப்பேன். ஓகேயா?

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: தெய்வானை நாராயணசாமி, சுங்கப்பிட்டாணில இருந்து அழைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடல்?
1: என் பேரனுக்காக. இந்த இன்னைக்கு அவருக்கு 2 வயது பூர்த்தி ஆகுது. அவர் பேரு இதார்த் அதிரன்.
0: இதார்த் அதிரன்,
1: நல்ல பேர், முருகர் பேர்.
0: முருகர் பேர் நல்லா இருக்குங்க, கேக்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கு. எங்க இருக்காரு அவர்? உங்க பக்கத்துல இருக்காரா?
1: இல்ல, அவர் மத்த கேஸ்ல இருக்காரு, கேரள இருக்காரு.
0: அங்க இருக்காரு. நீங்க பாட்டி வந்து அங்க இருந்து பாடல் கேக்குறீங்க அவருக்காக?
1: ஆமா ஆமா.
0: சரி, என்ன பாட்டு அவருக்கு பிடிக்கும்?
1: ஆரா பாட்டு, பத்துக்கு பத்து. பாட்டை வந்து தாத்தா பாட்டி சந்திரா தேவானை, அப்புறம் பாட்டி சுசி, அப்பா அம்மா சிவசெல்வேந்திரன் ஷவினா, மற்றும் மாமா அத்தை கேசவர்த்தினி, கோமலன், சுவர்ணமுகி, மீரா காந்தி, அர்வின், கனகமித்ரன், பூவேந்திரன், மற்றும் உற்றார் உறவினர்கள்.
0: அவர் வானொலி பக்கமா இப்ப இந்த வாழ்த்துக்கள்லாம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவ்வளவு பேர் எனக்கு வாழ்த்திருக்காங்க பாரு அப்படின்னா, பரிசுக்காக காத்துட்டு இருப்பாரு. எல்லாரும் பரிசு வாங்கிட்டு போக சொல்லுங்க. அவர் அடிக்கடி பாடுற பாடல அந்த பாடல்?
1: அவர் விரும்பி பாப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு அதுக்கு.
0: ஓ சரி சரி சரி. இந்த பாடல் கேட்கும் போது அவர் ஆடும் போது எடுத்து பதிவு செய்ய சொல்லுங்க டிக்டாக்ல, அந்த பாடலுக்கு வானொலியில கேட்டுட்டு.
1: நன்றி நன்றி கிஷன், நன்றி நன்றி.

0: மடானி உங்களுக்காக
1: இந்திய சமூகத்தில் உதவி தேவைப்படுவோருக்கு உரிய உதவிகள் உரிய நேரத்தில் சென்று சேர்வதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த நோக்கத்துக்காகவே மித்ராவுக்கு கூடுதல் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
0: மடானி உங்களுக்காக.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

அனிருத் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு 10 என்றதுக்குள்ள காத்துட்டு இருக்குங்க. போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்க போகுது. 10 என்றதுக்குள்ள 10 வினாடிகளுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க இன்றைக்கு முழுக்க நிகழ்ச்சி முழுக்க நாங்க வழங்கலாம்னு இருக்கோம். அதனால அழைக்கணும் அப்படின்னா சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: அப்பயும் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். ஜஹூரில் புதிய பள்ளி வாசல்கள் நிர்மாணிப்பு தொடர்புடைய அறிக்கை இன்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிடம் வழங்கப்பட்டது. மாநில முஃப்தி டத்துயாயா அஹ்மான் பசிர் பலாங்கி அரண்மனையில் அந்த அறிக்கையை சமர்ப்பித்ததாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜஹூர் பாருவில் 2, குளுவாங், மெர்சிங், கூலாய் ஆகியவற்றில் தலா ஒரு பள்ளி வாசலும் கட்டப்படவுள்ளன. லெபனான் ஐநா இடைக்காலப்படை யூனிஃபில் தலைமையகத்திற்கு அருகே நிகழ்ந்த வெடிப்பில் மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம் அதிகாரிகள் யாரும் காயமடையவோ உயிரிழக்கவோ இல்லை என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமத் காலித் நோர்டின் உறுதிப்படுத்தியுள்ளார். வெடிப்பினால் கட்டடத்தின் வெளிப்பகுதியிலும் உட்புறத்திலும் சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். பினாங்கில் மேற்கொள்ளப்படும் சிலிகான் தீவு மேம்பாட்டு திட்டம் மீன்வளத்துறையை பாதிப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை மாநில அரசாங்கம் மறுத்துள்ளது. தில்லோ கும்பார் பதுமாங் பகுதிகளில் மீன்களின் தரையிறக்கம் நிலையாக உள்ளதாக பினாங்கு புறநகர் மேம்பாடு வேளாண் தொழில்நுட்பம் உணவு உத்தரவாத தொழில் முனைவு செயற்குழு தலைவர் டத்து ரஷித் ஜீனோல் கூறினார். வெனிசுவேலாவில் எஞ்சியுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வாஷிங்டன் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியளித்தார். மேலும் அந்த தென் அமெரிக்க நாடு ஏற்கனவே பொருளாதார அரசியல் உருமாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் அவர் கூறினார். இவ்வேளை வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் சிறந்த முறையில் பணியாற்றி வருவதாக டிரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்க விமான நிறுவனம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவிற்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான நேரடி பயணத்தை ஆகஸ்ட் 11 முதல் மீண்டும் தொடர திட்டமிட்டுள்ளது. இதன்வழி புத்தாண்டுக்கு பிறகு அந்நிறுவனம் மீண்டும் அந்த தடத்திற்கு திரும்பியுள்ளதாக சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. விளையாட்டு 2026 சுக்மா ஆகஸ்டில் ஸ்லாங்கூர் ஏற்று நடத்தும் இப்போட்டியில் பெர்லிஸ் அணியினர் 20 தங்க பதக்கங்களை வெல்லும் சரியான தடத்தில் உள்ளனர். மாநில இளைஞர் விளையாட்டு செயற்குழு தலைவர் வான் ஜிக்ரி அஃப்தார் இஷா இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

அழைக்கும் வாய்ப்பை நாங்க கொடுக்கிறோம். பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும் நினைச்சிருக்கீங்களோ இந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுத்து அந்த பாடலை தாராளமா நீங்க விரும்பி கேட்கலாங்க. அந்த வாய்ப்பை நாங்க உங்களுக்காக வழங்குறோம். யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றதோட நாங்க கேட்கிற கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள்ள நீங்க பதில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தாங்க வெற்றி.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களை கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.
4: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ராசாத்தி, முயற்சி பண்ண தயாரா இருக்கீங்களா? பத்து என்றதுக்குள்ள நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, திருமண வீட்டில் கண்டிப்பா நடக்கிற ஆறு விஷயங்களை சொல்லணும். பத்து என்றதுக்குள்ள ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம். நலுங்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நலுங்கு சுத்துவாங்க, சொந்தக்காரங்களா வருவாங்க, சாப்பிடுவாங்க, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க.
0: முடிஞ்சிருச்சு. நலுங்கே நீங்க ரெண்டு முறை சொல்லிருந்தீங்க.
1: அப்படியா?
0: கிட்டத்தட்ட ஒரு நான்கு, நம்ம கணக்குல வச்சுக்கலாம், ஒரு நாலு வச்சுக்கலாம், ரெண்டு தான் வரல. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணிருந்தீங்க. என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம் நினைச்சீங்க நீங்க?
1: நான் என் ஹஸ்பண்ட்காக பாட்டு கேட்கலாம் நினைச்சேன். எனக்கு நீலோத்தி பாடல் வேணும்.
0: நீலோத்தி பாட்டு உங்களுடைய கணவருக்காக? எங்க இருக்காரு கணவர்? வேலைக்கு போயிட்டாரா?
1: வேலைக்கு போயிருக்காரு, ரொம்ப தூரமா வேலைக்கு போயிருக்காரு. அவருக்காக.
0: எங்க?
1: அவர் ஜோஹர்.
0: ஓ, ஜோஹர். சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரா?
1: ஆமா.
0: ஓ, நீங்க மலாக்கால இருக்கீங்க, அதனால இந்த பாடலை போ காதல் தூதா அனுப்பி வைக்கலாமா?
1: அனுப்பி வைக்கலாம்.
0: நீங்க முயற்சி பண்ணதுக்காகவே பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: தொடர்ந்து நீங்களும் முயற்சி செய்யலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னா, பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் எஃப்எம் டேக் பண்ணுங்க.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நான் தரேந்திரன் ராம் பேசுறேன்.
0: தரேந்திரன் ராம், தரேந்திரன் போட்டி அங்கத்துக்கு போலாமா?
1: கண்டிப்பா.
0: தரேந்திரன் எங்க படிச்சீங்க? இடைநிலை பள்ளி படிச்சது அங்கதான், அப்புறம் ஆரம்ப பள்ளி படிச்சதும் அங்கதான், ஜேபி லதா ஜோஹர் பாருல தான். சரி, இப்போ அது சம்பந்தமா தான் கேள்வி. பள்ளி பருவத்தை நினைக்கும் போது உங்க மனசுல வர்ற ஆறு விஷயங்களை பத்துன்றதுக்குள்ள சொல்லணும். போலாம்.
1: பிஜி, ஸ்போர்ட்ஸ், இந்த
0: போச்சா?
1: படிக்கிறது
0: போச்சு. நாலு தான் சொல்லிருக்கீங்க. தரேந்திரன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? டக்கு டக்குன்னு சொல்லிருவீங்கன்னு.
1: டக்கு நீங்க இந்த மாதிரி கேப்பீங்கன்னு தெரியாது. நான் சினிமா பத்தி கேப்பீங்கன்னு.
0: இப்ப சினிமானா உங்களுக்கு வந்துரும்.
1: படிப்புனா கொஞ்சம் கஷ்டம்.
0: கொஞ்சம் கஷ்டம். சரி, ஏன் வந்து அறிவியல் ஆசிரியரை சொன்னீங்க?
1: சயின்ஸ் நார்மலாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே.
0: அந்த ஆசிரியர் நினைவுக்கு வந்துட்டாங்க படிச்சு கொடுத்ததெல்லாம்.
1: டக்குன்னு பேர் வந்துட்டாரு மைண்டுக்கு.
0: சரி, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு நினைச்சீங்க நீங்க?
1: நன்றி.
0: நீங்களும் தொடர்ந்து முயற்சி செய்யலாங்க. பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: நம்மை சுற்றி
1: கண்ணதாசன் நினைவு நாள். இலக்கிய சொற்பொழிவு. கூலிம் பிரம்ம வித்யாரண்யமும் நவீன இலக்கிய களமும் காலத்தை வென்ற கவிஞன் என்ற தலைப்பிலான கண்ணதாசன் நினைவு நாள் இலக்கிய சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. இம்மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு பாயாபசார் தியான ஆசிரமத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறும். மேல் விவரங்களுக்கு ப தமிழ்மாறன் 019-57-00-751.
2: நம்மை சுற்றி
1: மகப்பேறு விழிப்புணர்வு கருத்தரங்கம். மகப்பேறு குறித்த விழிப்புணர்வை இந்திய சமூகத்துக்கு அளிக்கும் பணியை மேற்கொண்டு வரும் வம்சம் இயக்கம் ஜூன் மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை முருகன் ஆலய வளாகத்தில் மருத்துவம் சார்ந்த குழந்தை பேறு விழிப்புணர்வு கருத்தரங்கோடு புத்திர காமேஷ்டி யாகத்தையும் நடத்த உள்ளது. மேல் விவரங்களுக்கு வம்சம் இயக்கத்தின் தோற்றுநர் டாக்டர் சத்யவதி அழகிரிசாமி 019-123-21-2166.
0: நம்மை சுற்றி

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ஜெயந்தி பேசுறேன்.
1: ஜெயந்தி, போட்டி அங்கம் போலாமா? ஜெயந்திக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கைபேசி இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியாத ஆறு காரணங்களை சொல்லணும். என்னால வந்து கை தொலைபேசி இல்லாம இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஆறு காரணங்களை இப்ப நீங்க சொல்ல போறீங்க. சரியா, போலாம். போச்சு, டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னா உங்க டக்கு இவ்வளவுதானங்க? பத்து வினாடிகளே முடிஞ்சு போயிருச்சு. ஆமா, ஓ அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? ஜெயந்தி, ஜெயந்தி, உண்மையிலே கைபேசி இல்லன்னா என்ன
0: பண்ணுவீங்க? கைபேசி இல்லாட்டி தூங்குவேன்.
1: ஓ, தூங்குவீங்க நீங்க? உங்களுக்கு மகிழ்ச்சி தான் போல, தொலைபேசி இல்லனா?
0: ரொம்ப மகிழ்ச்சி, தொலைபேசி இல்லாட்டி.
1: ஒரு நாள் தொலைபேசி இல்லாம இருந்து பாருங்க, இன்றைக்காவது முயற்சி பண்ணி. சரியா, நன்றி. இப்போதைக்கு யாருக்காக பாட்டு வேணும், என்ன பாட்டு? ஒரு பேரே வரலாறு பாட்டு, ஆசிரியர்களுக்காக. சரி, வந்துகிட்டே இருக்கு.
0: அக்கா மக பேட்டியை
1: சரி, அவங்களுக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க. நன்றி.

0: டிகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

0: ஹலோ, வணக்கம். கிஷன், சண்முக பிரியா பேசுறேன்.
1: சண்முக பிரியா, வணக்கம். எங்கிருந்து அழைக்கிறீங்க? இன்றைக்கு முயற்சி செய்யணும்னு அழைச்சிருக்கீங்கல்ல, யாருக்கோ பாட்டு கேட்க போறீங்க போல, அப்படியா?
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. என் கணவருக்காக கேட்க போறேன்.
1: கணவருக்காக இந்த முயற்சியில இறங்கிடலாம்னு முடிவு எடுத்துட்டீங்க?
0: ஆமா, நீங்க கேக்குற கேள்வியிலதான் இருக்கு, அது வந்து கரெக்டா செய்வனா இல்லையா அப்படின்னு.
1: சரி, கணவர் காத்துட்டு இருப்பாருல்ல, கண்டிப்பா நீங்க நல்லபடியா கேள்விக்கு பதில் சொல்லிருவீங்க.
0: நம்பிக்கையா இருக்கு, பாக்குறேன்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, திருமண வீடு இருக்கு இல்லையா, அங்க பொதுவா நடக்கிற 6 விஷயங்களை நீங்க சொல்ல போறீங்க. 10 போலாம்.
0: சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அப்புறம் ஷாப்பிங் செய்வாங்க.
1: சொல்லிட்டீங்க. நீங்க வேண்டிட்டு இருந்தீங்களோ இல்லையோ, நான் வேண்டிட்டு இருந்தேன். இங்க ஒவ்வொரு நொடியும் போகும்போது சரியா சொல்லிடணும் சொல்லிடணும் அப்படின்னு. இப்பதான் ஒருத்தவங்க அழைச்சு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிருக்கீங்க, மகிழ்ச்சி. நீங்க தான் வெற்றியாளர்.
0: ரொம்ப நன்றி.
1: கடவர் பேர் என்னது?
0: அவர் பேர் வந்து தனபாலன்.
1: தனபாலனுக்காக என்ன பாட்டு?
0: எனக்கு வந்து அமரன் படத்துல இருந்து ஹே மின்னலே பாடல்.
1: உங்க அமரனுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம், வாங்க. நன்றி.
0: அப்புறம் இன்னொன்னு
1: கிஷன் சொல்லுங்க.
0: அவர் வந்து ஆசிரியர். சோ வர சனிக்கிழமை ஆசிரியர் தினம் அப்படின்றதுனால அதுக்காகவும் இந்த பாடல் நான் கேக்குறேன்.
1: உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த வேளையில ஆசிரியர் தின வாழ்த்துகள். உங்க கணவருக்கும் கூட. இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம், வாங்க.
0: ரொம்ப நன்றி, வணக்கம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி முழுக்க இன்றைக்கு அழைத்து பேசும் வாய்ப்பு உங்களுக்காக இருந்தது. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கும் உங்களுக்காக இருக்க போகுது. இன்றைக்கு அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றே நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பா போங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: ஏ என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்கள எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சீன நாட்டினருக்கு குடியுரிமை வழங்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் மறுத்துள்ளார். மலேசியாவின் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, மறுசீரமைப்பு சந்தை சீரான தடத்தில் உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஜொஹூரில் புதிய பள்ளிவாசல்கள் நிர்மாணிப்பு தொடர்புடைய அறிக்கை இன்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமிடம் வழங்கப்பட்டது. மாநில முஃப்தி டத்தோயாயா அஹ்மத் பசிர் பலாங்கி அரண்மனையில் அந்த அறிக்கையை சமர்ப்பித்ததாக சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜொஹூர் பாருவில் இரண்டு, குளுவாங், மெர்சிங், கூலாய் ஆகியவற்றில் தலா ஒரு பள்ளிவாசலும் கட்டப்படவுள்ளன. அவை கூட்டரசு, மாநில ஒதுக்கீடு மற்றும் பொதுமக்களின் நன்கொடையை கொண்டு நிர்மாணிக்கப்படுகின்றன. நேற்று லெபனானுக்கான ஐநா இடைக்கால படை யூனிஃபில் தலைமையகத்திற்கு அருகே நிகழ்ந்த வெடி விபத்தில் மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம் அதிகாரிகள் யாரும் காயமடையவோ உயிரிழக்கவோ இல்லை என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமத் கலீத் நோர்டின் உறுதிப்படுத்தியுள்ளார். நக்குராவில் மலேசிய நேரப்படி மாலை மணி 5:30 அளவில் யூனிஃபில் தலைமையகத்தில் ராணுவ பணியாளர் அதிகாரிகளாக பணியாற்றும் ஏடிஎம் அதிகாரிகள் ஐவருக்கான ஓய்விடம் மலேசியா ஹவுஸில் இருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். வெடிப்பினால் கட்டிடத்தின் வெளிப்பகுதியிலும் உட்புறத்திலும் சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். 7030 மலேசிய விண்வெளி தொழில்துறை திட்ட வரைவு MAIB-இன் கீழ் மலேசியாவின் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு MRO சந்தை 2030 இறுதிக்குள் 55 பில்லியன் ரிங்கிட் இலக்கை அடைவதற்கான சரியான தடத்தில் உள்ளதாக தொழில் வர்த்தக முதலீட்டு துணை அமைச்சர் சிம்சிசின் தெரிவித்தார். இந்த இலக்கு ஆசிய பசிபிக் MRO சந்தையில் சுமார் 25 விழுக்காட்டை குறிக்கிறது. இதை 2030 60 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் என கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் 3வது பெரிய MRO நாடாக திகழும் மலேசியா இந்த மதிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை ஈர்க்க தன்னை தயார்படுத்தி வருகிறது என குறிப்பிட்டார். சீன நாட்டினருக்கு தன்னிச்சையாக மலேசிய குடியுரிமை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். இத்தகைய கூற்றுகள் பொதுமக்களிடையே குழப்பத்தையும் உணர்ச்சிகளையும் தூண்டும் நோக்கில் செய்யப்படும் அவதூறுகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை விண்ணப்பங்களை அங்கீகரிக்கும் செயல்முறை, கூட்டரசு அரசியலமைப்பு, நடைமுறையில் உள்ள சட்டங்கள், விரைவான பாதுகாப்பு ஆய்வு நடைமுறைகளால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறது. இது தன்னிச்சையாகவோ அரசியல் நோக்கங்களுக்காகவோ செய்யப்படுத்த முடியாது என அவர் விளக்கினார். பினாங்கில் மேற்கொள்ளப்படும் சிலிகான் தீவு மேம்பாட்டு திட்டம் மீன்வளத்துறையை பாதிப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை மாநில அரசாங்கம் மறுத்துள்ளது. தெலோகும்பார் பதுமாங் பகுதிகளில் மீன்களின் தரையிறக்கம் நிலையாக உள்ளதாக பினாங்கு புறநகர் மேம்பாடு, வேளாண் தொழில்நுட்பம், உணவு உத்தரவாத தொழில்முனைவு செயற்குழு தலைவர் டத்தோராஷி ஜைனோல் கூறினார். 2023 472.44 டன் மீன்கள் தரையிறக்கப்பட்ட வேளை கடந்த ஆண்டு அது 495.57 டன்னாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். பஹாங் மாநில அரசு மாநிலத்தில் உள்ள வனப்பகுதிகளை புதிய நிரந்தர வனப்பகுதிகள் HSK-வாக பரிந்துரைக்க அடையாளம் கண்டுள்ளது. மேம்பாட்டிற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே சமநிலையை உறுதி செய்வதற்காக இம்முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக மந்திரி பசார் டத்தோ

0: இது மாநிலத்தின் மொத்த பரப்பளவில் 44.13 விழுக்காடாகும். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24°C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: அமெரிக்க விமான நிறுவனம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான நீரடி பயணத்தை ஆகஸ்ட் 11 முதல் மீண்டும் தொடர திட்டமிட்டுள்ளது. இதன் வழி 10 ஆண்டுக்கு பிறகு அந்நிறுவனம் மீண்டும் அந்த தடத்திற்கு திரும்பியுள்ளதாக சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. ஹூஸ்டனின் ஜார்ஜ் புஷ் பன்னாட்டு விமான நிலையத்துக்கும் கரகாசின் சைமன் பொலிவா பன்னாட்டு விமான நிலையத்துக்கும் இடையில் ஒவ்வொரு நாளும் போயிங் 737 MAX 8 விமான பயணம் மேற்கொள்ளப்படும் என யுனைடெட் ஏர்லைன்ஸ் அறிக்கையில் கூறியது. April 30 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வெனிசுவேலாவுக்கான பயணத்தை தொடர்வதாக அறிவித்ததை அடுத்து யுனைடெட் ஏர்லைன்ஸும் இந்த முடிவை எடுத்துள்ளது. வெனிசுவேலாவில் எஞ்சியுள்ள அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வாஷிங்டன் உதவும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதியளித்தார். மேலும் அந்த தென் அமெரிக்க நாடு ஏற்கனவே பொருளாதார அரசியல் முறுமாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் அவர் கூறினார். இவ்வேளையில் வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் சிறந்த முறையில் பணியாற்றி வருவதாக டிரம்ப் குறிப்பிட்டார். ஆக்சன், ஷெவ்ரான் போன்ற பெருநிறுவனங்கள் அந்நாட்டில் நுழைவதாக கூறிய அவர், 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெனிசுவேலா தற்போது அதிக வருமானத்தை ஈட்டி வருவதாக தெரிவித்தார். ஈரான் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தமக்கு சீனாவின் உதவி தேவைப்படும் என்று தான் நினைக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிரந்தர அமைதி ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதுடன் ஈரான் ஹார்முஸ் நீரிணை மீதான அதன் பிடியை பலப்படுத்தி வரும் நிலையிலும் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 1/5 வழங்கும் இந்த கடல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள மோதலை தீர்க்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் உதவியை நாட வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இடைக்கால போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து 1 மாதத்திற்கு மேலாகியும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் ரயில்வே நிறுவனங்கள் தங்கள் இணையதளங்களில் பயணச்சீட்டுகளை விற்கவும் முன்பதிவு தளங்களுடன் தரவுகளை பகிரவும் கட்டாயப்படுத்தக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ரயில் பயணத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் வெளியிடப்படவுள்ள திட்டங்களின் கீழ் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. விமான போக்குவரத்தால் ஏற்படும் கரிம வெளியேற்றத்தை குறைப்பதற்காக ஐரோப்பா முழுவதும் ரயில் இணைப்பை மேம்படுத்த புரஸல்ஸ் விரும்புகிறது. விளையாட்டு 2026 சுக்மா வரும் ஆகஸ்டில் ஸ்லாங்கூர் ஏற்று நடத்தும் மலேசிய விளையாட்டுப் போட்டி சுக்மாவில் இம்முறை பெர்லிஸ் குழுவினர் 20 தங்கப்பதக்கங்களை வெல்லும் சரியான தடத்தில் உள்ளனர். மாநில இளைஞர் விளையாட்டு, தொடர்பு இலக்கவியல், போக்குவரத்து, தொழில்நுட்ப புத்தாக்க செயற்குழு தலைவர் வான் ஜிக்ரி அப்தர் இஷா இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். கடந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற 33வது சி போட்டியிலும் 2025 பாரா ஆசியான் போட்டியிலும் பெர்லிஸ் பன்னாட்டு அளவில் பெருமைக்குரிய சாதனையை படைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிறைவாக 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம். பிரேசில் காட்பந்து அணியின் வரலாற்றில் அதிக கோல்களை அடித்தவர் என்ற சாதனைக்குரியவரான நெய்மார் இப்போட்டியில் பங்கேற்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை. அவ்வணியின் பயிற்சியாளர் கார்லோ அன்செலோட்டி விளையாட்டாளர்கள் பட்டியலை விரைவில் அறிவிக்க உள்ள நிலையில் நெய்மாரின் காயம் சாந்தோஸ் கிளப்பிற்கு திரும்பிய பிறகு அவர் வெளிப்படுத்தி வரும் மந்தமான ஆட்டம் காரணமாக அவர் அந்த அணியில் இடம்பெறுவது குறித்த நிச்சயமற்ற சூழலை எதிர்கொண்டுள்ளார். சீன நாட்டினருக்கு குடியுரிமை வழங்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் மறுத்துள்ளார். மலேசியாவின் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, மறுசீரமைப்பு சந்தை சீரான தடத்தில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர்

அனிருத் ஜுனிதா காந்தி கொண்டு வந்து பாடலை நாம கேட்டோம். வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உற்சாகமான பொழுதா இன்றைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உற்சாகமா இந்த பொழுதை இந்த நொடியிலிருந்து ஆக்கிக்குவோம். ஏன்னா இந்த நாள் நமக்கான நாள், மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? சரி, மதிய உணவு எந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? சாப்பிடலாம்னு யோசிச்சு அங்க இடம் கிடைக்காம இங்க வாகனத்தை நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? சரி, எது எப்படி இருந்தாலும் எப்போதும் சொல்றதுதான், ஆரோக்கியமான உணவு அப்படிங்கறத சிறப்பா தேர்ந்தெடுத்துட்டு சுவையா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுருங்க. சரி, இந்த வேளையில நம்முடைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு தலைப்பு காத்துக்கொண்டே இருக்கின்றது. குறிப்பா இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாடகை வண்டி ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்களே, இந்த டாக்ஸி டிரைவரா இருக்கட்டும் அல்லது கிராப் ஓட்டுநர்களா இருக்கட்டும், நீங்கள் சந்தித்த ஒரு உன்னதமான மனிதர்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து வியந்து அடடா இவ்வளவு உற்சாகமா இருக்காங்க அப்படின்னாலும் சரிதான், அல்லது வித்தியாசமான மனிதரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வியப்பூட்டிய நபர்கள், அல்லது வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறது பல முகங்களை வந்து நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து உங்களுடைய வாடகை வண்டியில வந்து அவங்க ஏற்றும் போது பல மனிதர்கள் இருப்பாங்க. சிலர் வந்து நல்லா சிரிச்சு பேசுவாங்க, சிலர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சிலர் நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய உரையாடல்கள்லாம் நிகழ்ந்திருக்கும். அந்த மாதிரி மறக்கவே முடியாது இந்த நபர் அப்படின்னு சொல்ல போனா யாரை சொல்வீங்க அப்படிங்கறத நீங்க அழைச்சு சொல்ல போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அல்லது சம்மந்தமே இல்லாம உங்களுடைய பழைய நண்பர்களை கூட நீங்க சந்திச்சிருக்கலாம். அடா, இத்தனை வருஷம் எங்கயா இருந்த அப்படிங்கிற மாதிரி கூட பாத்திருக்கலாம். நீங்க சொன்ன உடனே கூப்பிட்டுட்டீங்க. சரி, கேட்கலாம் வாங்க.

0: நெகிரி செம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: அடுத்து இடம்பெறுவது வரலாறு. வழங்குகிறார் பினாங்கு ஆசிரியர் கல்விக் கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.
2: மலாயாவில் சமூக முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றிய அமைப்புகளில் ஒன்று தமிழர் மறுசீரமைப்பு சங்கம். 1920களின் மறுசீரமைப்பு சிந்தனைகள் உருவாகின. இந்த சிந்தனைகள் பின்னர் மலாயாவிற்கும் பரவின. இந்த சிந்தனைகளை முன்னெடுத்து வந்தவர்களில் முக்கியமானவர் கோ சாரகபாணி ஆவார். அவர் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்த விரும்பினார். 1932 சிங்கப்பூரில் கோ சாரகபாணி மற்றும் அவரது தோழர்கள் இணைந்து தமிழர் மறுசீரமைப்பு சங்கத்தை நிறுவினர். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கங்கள் 4 ஆகும். முதலாவது, பாலினம் சமூக நிலை என்பவற்றை கடந்து சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். இரண்டாவது, சமத்துவத்தை நிலைநிறுத்துதல். மூன்றாவது, பெண்களின் விடுதலை மற்றும் கல்வியை முன்னேற்றுதல். நான்காவது, மது பழக்கத்தை ஒழித்து சிக்கன வாழ்க்கையை ஊக்குவித்தல். அவர்கள் நூலகங்களை நிறுவி கல்வியை ஊக்குவித்தனர். நாடகங்கள் மூலம் சமூக சீர்திருத்த சிந்தனைகளை பரப்பினர். விளையாட்டு மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் மூலம் ஒற்றுமையை வளர்த்தனர். மேலும் தொண்டர்படை என்ற தன்னார்வ குழுவை அமைத்து சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டனர்.

0: மறுசீரமைப்பு சங்கம் சமூகத்தில் சிந்தனை மாற்றத்தை உருவாக்கிய முக்கிய அமைப்பாகும். இதன் மூலம் சமத்துவம், கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் வலுப்பெற்றது. வரலாறு படிப்போம், வரலாறு காப்போம்.
1: இளமை, புதுமை, இனிமை.

0: அனுப்புனரா?
1: வாடகை வண்டி ஓட்டத்தான். ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்காக வந்தாங்க. வெளிநாட்டு நபர்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க வந்து கிராப் ஓட்டுனரா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னேன். வந்து இந்த மாரி ஒரு ரெண்டு நாள் எனக்கு வந்து ஓட்டுநரா எனக்கு வந்து தேவைப்படுத்த முடியுமான்னு கேட்டப்போ, இந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொன்னப்போ, பத்துமலையில இருந்து கேமர மலையில ஒரு நாள் ஓட்டம், அதுக்கப்புறம் கேமர மலையில இருந்து அனைத்துலக விமான நிலையத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டப்போ கூட, என்னால முடியும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். சோ சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து எனக்காக நம்பி ஒரு குடும்பமே வந்து எனக்காக வந்தாங்க.
0: ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்திருக்காரு அப்படின்றது, ஒரு பயணத்தை கொடுத்திருக்காரு,
1: பொறுப்பே கொடுத்திருக்காரு. மறக்க முடியாத ஒரு நபர்.
0: நன்றி சதீஷ், அழைப்புக்கு அழகான விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதே வேளையில வாடகை வேண்டியது, குறிப்பா சொல்லணும்னா கிராப் ஓட்டுநர்கள் நீங்க அழைத்து வித்தியாசமான அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருவர் வந்து உங்களுடைய பயனரா வந்திருக்காங்களா, வாடிக்கையாளரா வந்திருக்காங்களா, அவங்கள பத்தி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில நம்ம சதீஷ் வந்து அழைச்சு சொல்லியிருந்தாரு, இப்படி பல அனுபவங்கள் நமக்கு இருக்கும். அதே வேளையில பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிலர் நமக்கு வந்து ஒருத்தவங்க செய்தி அனுப்பியிருந்தாங்க, அதாவது அவங்க பேரு ரோஜா. அவங்க வந்து கோலாலங்காட்டிலிருந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் சந்தித்த ஒரு கிராப் டிரைவர், அதாவது வாடகை வண்டி ஓட்டுநர், அமைதியாவே இருந்தாரு. நானும் ஏதாவது பேசுவாரோ இல்லை நான் ஏதாவது பேச்சு கொடுத்தாலும் ஒரே வரியில மட்டும் அப்படி சின்னதா ஒரு புன்னகையை வச்சுட்டு அதோட பேசாமலேயே தான் இருந்தாரு. அந்த மாதிரி எனக்கு அனுபவமே இருந்ததே இல்லை. பெரும்பாலும் வந்து பேசுவாங்க, ஒரு ஏதாவது ஒன்றாவது கேட்பாங்க, ஆனா அவர் வந்து பயணம் வந்து ஒரு 25-30 நிமிடங்கள் வரைக்குமே, அதுவும் வாகன நெரிசலாகவும் இருந்ததா, அவர் பேசவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நபரை நானும் சந்திச்சிருந்தேன். ரொம்ப வித்தியாசமான பயணமா இருந்துச்சு. ரொம்ப அமைதியாவே நானும் வந்துட்டு இருந்தேன், கைபேசியை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலரும் இப்படி இருப்பாங்க, ஏன்னா எந்தது பேசணுமா பேசக்கூடாதான்னு யோசிச்சு கூட இருக்கலாம். சரி, இப்படியாக நம்மோடு பயணப்படுறவங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த வாடகை வண்டி ஓட்டுநர்களுக்கு பல்வேறான முகங்கள், பல நபர்கள் வந்திருப்பாங்க. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்களையும் ஒருவர் இருவரெல்லாம் நம்ம கூட பகிர்ந்து கொண்டாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் கூட மனிதர்களுடைய முகங்கள் பல, அவங்களுடைய அந்த சுபாவங்களும் பல வாரியாக இருக்கும். அதை அத்தனையும் வந்து காலையிலிருந்து இரவு வரை இந்த வாகன மூட்டைகள் வந்து சகித்து கொண்டோ அல்லது அவங்களோட பயணப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் மின்னலுடைய வாழ்த்தை இப்போது தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: குருஜி, இந்த அஸ்திரங்களோட உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?
2: அக்னி அஸ்திரம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: நான் ஒரு வாட்டி ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு நிறைய வண்டி ஏறினேன். அந்த பையன் வந்து இறங்கி, ஒரு சைனீஸ் பையன் இறங்கி காடியை விட்டு இறங்கி என்ன உட்கார சொல்லிட்டு அந்த ஜாமான் எல்லாம் பின்னால தூக்கி வச்சுட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்து சேரும்போது லிப்ட் கிட்ட கொண்டு இறக்கி ஜாமான் எல்லாம் வச்சுட்டு, அப்ப எனக்கு தெரியல நான் சரின்னு காசை கூட கொடுப்போன்னு கொடுத்தேன். அந்த பையன் கையெடுத்து கும்பிட்டு வாங்கலம்மா கடைச்சிட்டுதான் தெரியும் அந்த பையன் ஊமேனுமா.
1: ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. யாருமா பேசுறீங்க நீங்க?
0: எட்டு வயசுல இருந்து 76 வயசு ஆச்சுமா எனக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இரவுல வந்து வெளியாக மாட்டாங்க, முடிந்த அளவுக்கு வாகனத்தை செலுத்துறதை தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஆளா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நைட்டுனாக காடி ஓட்ட ரொம்ப சிரமமா இருக்கும். எதிர் காடி அந்த ஒளி இருக்குங்களா, அது கண்ணுக்கு ரொம்ப பூசும். அதனால ரொம்ப சிரமமா இருக்கும். எனக்கு காடி எந்த பக்கத்து போறோம் தெரியாது.
1: என்ன எங்க வேணுமாலும் கூப்பிடுங்க, ஆனா 7 மணிக்கு அப்புறம் மட்டும் கூப்பிடறாதீங்க.
2: கூப்பிடறாதீங்க, காவல் ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஏத்திட்டு போனாக்க நான் வரேன். என்ன ஒன்றிய டிரைவ் பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்.
0: பெண்கள் இரவு நேரத்துல இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் பாருங்க. அதனால நீங்க இப்ப சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல.
2: ஆமா, அது நைட்ல அந்த காடி எடுத்தது ரொம்ப சிரமம் எனக்கு.
0: அப்ப நீங்க வந்து பகல் நேர உமா.
2: ஆமா,
1: இப்ப நிறைய பேருக்கு வந்து என்னதான் இப்ப நம்ம நேர்களை அழைத்து பேசும்போது தெரியுது, இரவுல பாதி பேர் வெளியாகிறது இல்ல போல இருக்கு.
0: அதனாலதான் ரவி இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வரும்போது கண் மருத்துவரை உடனடியாக போய் பாக்கணும்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
5: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
5: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இவ்வாண்டு ஜூன் முதல் நாள் தொடங்கி நாடு முழுவதும் உயர்தர B15 உயிரி டீசல் கலவையின் பயன்பாட்டை செயல்படுத்த அதன் உட்கட்டமைப்புகள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் பெட்ரோலிய நிறுவனங்களுடனான நுட்ப ஆலோசனைகளை நிறைவு செய்துள்ளது. உயிரி எரிபொருளுக்கான உயர்மட்ட செயற்குழுவால் ஒருங்கிணைக்கப்பட்ட அணுகுமுறையின் மூலம் இந்த புதிய கலவை செயல்படுத்தப்படும் என அதன் அமைச்சர் நொராயினி அகமது தெரிவித்தார். சபா பென் போர்னியோ நெடுஞ்சாலை திட்டத்தின் 1A கட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் 9 தொகுப்புகளின் நிர்மாணிப்பு பணிகள் இவ்வாண்டு முழுமை பெறுவதுடன் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என பொதுப்பணித்துணை அமைச்சர் நெத்துஸ்ரீயாமன் மஸ்லான் நம்பிக்கை தெரிவித்தார். சிந்துமீன் கம்புங் மலாலியா, புஃபோர்ட் புங்காவான், புங்காவான் பாப்பார், இனமாம் சிப்பங்கார், சிப்பங்கார் பெருங்கீஸ், பித்துரு ரும்பாயன் லவுட், கம்புங் மாயா போங்கோன், மொய்னோட் சபினாங்கோ, சபினாங்கோ தெலுபிட் ஆகியவை அந்த 9 கட்ட பணிகள் என அவர் குறிப்பிட்டார். கிளாந்தான் குவாமுசாங்கில் உள்ள பாலு இடைநிலைப் பள்ளியின் மாணவர் விடுதியில் முதலாம் படிவம் பயிலும் மாணவர் ஒருவர் நேற்று உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் சிக் சுன் ஃபு உறுதிப்படுத்தியுள்ளார். பள்ளி நிர்வாகத்தினர் அந்த மாணவரை சிகிச்சைக்காக சீக்கு 3 சுகாதார கிளினிக்கிற்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அங்குள்ள மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். தென்கொரியாவில் சீனா மற்றும் அமெரிக்க பேராளர்கள் சந்திப்பு நடத்தினர். வர்த்தகம் தொடர்பான பல விவகாரங்கள் தொட்டு அவர்கள் கலந்துரையாடியதாக சின்ஹா செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்னும் சில மணி நேரங்களில் பெய்ஜிங் சென்றடைய உள்ள நிலையில் அந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. புர்கினா ஃபாசோ ராணுவ ஆட்சியாளர்கள் 250 அரசு சாரா அமைப்புகளை இடைநீக்கம் செய்துள்ளனர். கடந்த மாதம் இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் அடக்குமுறை தொடங்கியதிலிருந்து மூடப்பட்ட அல்லது கலைக்கப்பட்ட சங்கங்களின் மொத்த எண்ணிக்கை 900 தாண்டியுள்ளது. முன்னதாக சுகாதாரம், கல்வி, பெண்கள் உரிமைகள், விவசாயம், சுற்றுச்சூழல், பண்பாடு, விளையாட்டு ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள அந்நாட்டைச் சேர்ந்த 247 சங்கங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சி நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். சரிங்க, அடுத்ததாக நாம எங்க செல்ல போறோம் அப்படின்னா பழம் பாடல்களுக்கு செல்ல போகின்றோம். நீங்களும் ஆர்வமாக காத்திருப்பீர்கள். இன்று எந்த மாதிரியான பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன? எல்லாம் ஒரு கலவையாக. ஆனா இன்னைக்கு சோக பாடலை கொஞ்சம் தவிர்த்துருவோம் அப்படின்னு வச்சிருக்கேன். தொடக்க பாடலோட பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

0: வீதி வழி போனா தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: அவர்கள் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 2:15. சரி, டிக்டாக் பக்கம் நம்ம நேர்களோடு பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சரி, அடுத்து வரக்கூடிய பாடல்களை யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். பரிமளா சிரம்பான்ல இருந்து நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. முருகதாஸ் பிரேமா காப்பாரில் இருந்து, அதே வழியில் கவிதா சிரம்பான்ல இருந்து, பத்மா ஜொஹோபார்வையில் இருந்து, அரிவந்தம் அவரும் கேட்டிருக்காரு, சரஸ்வதி வணக்கம் சொல்லி நம்மளுக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க, பிரபாகர் கில்லானில் இருந்து நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க, புருஷோத்தமன் பூச்சோங்கில் இருந்து, கவி நித்யா ஸ்ரீ ஷாலாம்ல இருந்து, ஷன் பஹாவ், செல்வி ஜெயராமன் சுபாங் ஜெயாலிருந்து, சாந்தி ராஜா மலாக்கா, அப்புறம் கவிதா சிரம்பன், சிவா ஈப்போ, இப்படி பலருக்கும் பிடித்தமான பாடல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமா, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்ப பிடித்தமான பாடல் தானே. சரி, பாடலை கேட்கலாம்.

கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் பிற்பகல் மணி 2:22 நேயர்களோடு இந்த பக்கம் பேசிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க, சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. மகிழ்ச்சியா தான் இருக்கு. சரிங்க, அடுத்து வரும் பாடல யார் யார் கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். கிருஷ்ணன் ஜேபியில இருந்து, ஜஹாபார்ல இருந்து நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. எஸ் ராமன் அவங்களும் கேட்டிருக்காங்க. சசிகலா ஜஹாபார்ல இருந்து, பிரியங்கா ஈப்போவில் இருந்து, சின்னசாமி கொத்தாத்திங்கில இருந்து, அதே வேளையில ஜெயபால் கந்தையா அவரும் பாடல கேட்டிருக்காங்க. தொடர்ந்து கலை ஷாலாம், பிறகு மைக்கேல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா சிங்கப்பூர்லேருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தர்லின் கா சந்தோரிலிருந்து, அப்புறம் தியாகு சப்பாங், பிறகு பரமேஷ் பஹாங், சரா ஈப்போ, இப்படியாக நம்முடைய நேர்கள் அத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. பிரேமா ரமேஷ் பட்டவத் பினாங்கிலேருந்து, செகு யார் அந்த செகு உமா கேட்டிருக்காங்க. சரி, பாடலை கேட்கலாம்.

கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, இந்த இன்றைக்குள்ள பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்க நேர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிருஷ்ணகுமாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க, அடுத்து வரும் பாடலை யார் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாமா? காஞ்சனா, கிருஷ்ணவேணி, செபாஸ்டியம்மாள், அதே வழியில புஷ்பா நடேசன், உமாதேவி கிளாந்தான்ல இருந்து நிகழ்ச்சி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வழியில ஸ்ரீலங்கால இருந்து யாரோ நமக்கு செய்தி அனுப்பியிருந்தாங்க. ராமன் ஸ்லாயாங்ல இருந்து, மாலினி பினாங்ல இருந்து, மேகலா, ஸ்ரீதரன் முனியாண்டி தாப்பாவிலிருந்து, பிறகு கவிசாந்தி கோம்பாக்லிருந்து, அடுத்த பாடலே கணவர் ராஜன் சுங்கைபோலில் இருக்காங்களா அவங்களுக்காக மாலதி கேட்டிருக்காங்க. மோகன ராஜு, ஷோபா பாண்டியன், விஜயா ஜோஹர்லிருந்து, தமிழ்செல்வி பந்திங், கவிசாந்தி கோம்பா, சரவணன் ஸ்லாங்கோர்லிருந்து, திவ்யா ஜஹோ, சாந்தி சரஸ் ஜஹோர், மைக்கேல், ரூபன், பத்மா ஆகியோர் கேட்டிருக்காங்க. பாடலை எடுத்து கேட்கலாம்.

உலகம் சுற்றும் வாலிபன்றைக்காக வாலிபன்றைக்காக அந்த பாடல் TMS எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல். அந்த பாடலை ஒலிபரப்பியதும் இந்த அறிவிப்பு அறையில அப்பா அழைப்புகள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. அதே வேளையில் டிக்டாக் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பிடித்த பாடல் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. சிலர் அவங்களுடைய நினைவலைகளையுமே நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க அந்த காலத்தில் சிறு வயதில் இருக்கும்போது அவங்க அப்பா அடிக்கடி இந்த பாடலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களுக்கும் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி.

0: பாடலோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய பழைய பாடல்களின் தொகுப்பு.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM புதிய தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் இன்று அதிகாரப்படியாக தனது பணியை தொடங்கியுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்த அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் கொண்டுள்ள ஆற்றல் மீதும் அனுபவம் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். பினாங்கு துறைமுக ஆணையம் ஸ்வெதன்ஹெம் பியர் பயண கப்பல் முனையத்தில் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு சுகாதார கண்காணிப்பையும் கடுமையாக்கி வருகிறது. உல்லாச கப்பலுடன் தொடர்புடைய ஹந்தா தொற்று பரவல் குறித்த பன்னாட்டு அறிக்கைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியது. ஏராயிரத்து 2026 முதல் காலாண்டில் கட்டுமானத்துறை 8.5 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன் மதிப்பு 46.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. சிறப்பு தச்சு தொழில்களிலும் குடியிருப்பு அற்ற கட்டடங்கள் ஆகிய துணைத்துறைகளில் ஏற்பட்ட தொடர்ச்சியான விரிவாக்கம் இந்த வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளதாக அது மேலும் கூறியது. சரிந்து வரும் ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்தவும் மேற்காசியாவில் நிலவும் போரினால் பாதிக்கப்பட்ட அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தவும் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரிகளை இந்தியா உயர்த்தியுள்ளது. ஈரான் போரின்போது டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சுணக்கம் கண்டதையடுத்து ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி சில நாள்களுக்கு முன்பே பொதுமக்களை வலியுறுத்தியிருந்தார். உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு நடுவே சீனாவும் புருனையும் தங்களது வியூக தொடர்புகளை மேம்படுத்தி முதன்மை துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். வட்டாரத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணும் வகையில் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பை உயர் நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விளையாட்டு 2026 தாய்லாந்து பொதுப்பூப்பந்த நாட்டின் தொழில்முறை ஆட்டக்காரர்கள் கோஷேவை நூர் இசுடின் ரும்சானி 2 சுற்றுக்கு முன்னேறினர். உலகத்தர வரிசையில் 9 இடத்தில் இருக்கும் அவர்கள் 21-15, 17-21, 21-12 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹிரோகி ஒகாமுரா கொஹே யமாஷிதாவை வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நிறைய பேர் இருக்கிட்டு அவங்க வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய பிறநாளுக்கு அந்த மாதிரி வாழ்த்து வருமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்றுதான். அப்படி உங்களோட நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிறநாள் எல்லாம் மறக்காம நீங்க குறித்து வைத்துக்கொண்டு வாழ்த்த சொல்லிடுங்க. சரி, ஏன் இவ்வளவு பிறநாளை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்றது மட்டுமல்லாது நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க அழைச்சு சொல்லுங்க. இன்றைக்கு பிறந்த நாள் யாரு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.

0: களம். இது நம்மூர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: வணக்கம் பொன்கொகிலம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யாரு, எப்படி இருக்கீங்க நீங்க?
0: சரோஜினி புக்கிபுரத்தம்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சரோஜினி, யாருக்கு பிறந்த நாள்?
0: இன்னைக்கு என் நண்பர் வீராசாமி என்று கணேசன் அவருக்கு பிறந்த நாள். நான் மற்றும் என் தோழி மாலதி, தோழன் விஜய் அவருக்காக வாழ்த்து சொல்றோம்.
1: சரி, வீராசாமி அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு சொல்லலையே.
0: அவர் கோப்பிங்ல உள்ளவரு, 53 வயது அவருக்கு.
1: ஓ சரி, எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம். நன்றிங்க சரோஜினி அழைப்புக்கு.
0: நன்றி.
2: நான் பூச்சோம்ல இருந்து சரோஜா பேசுறேன்.
1: நீங்களும் சரோஜா சொல்லுங்க.
2: இரண்டு பேத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்.
1: சொல்லுங்க.
2: ஒருத்தர் பேர் வந்து ராதாவேலு, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வாழ்த்துவது அவங்க மனைவி வசந்தா, பிள்ளைங்க ஷவேலன், ஜேசு, அக்ஷயா, சஸ்தா, ருகேன், அக்ஷயா. இன்னொருத்தவங்க வந்து பேர் வந்து மல்லிகா, வாழ்த்துவது சிவன், ஜோசப், பிள்ளைங்க ஆனந்த், பவித்ரன், தனேஷ், சுபா. இவங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து.

0: என் பேரு துரைசிங்கம். இப்ப யாருக்கு பிறந்த நாள் சொல்ல போறேன்னாக்கா, தந்திரி குமரனுக்கு, முன்னாள் சுகாதார அமைச்சர் இருக்காருங்களா, அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். நாளைக்கு அடிச்ச கிடைக்கலன்னா சிரமம், அதனால இன்னைக்கு நான் அடிச்சுட்டேன்.
1: ஆஹா, சரி, அவருக்கு நம்மளுடைய வாழ்த்து வந்து சேரட்டும். நன்றிங்க அழைப்புக்கு.
2: நான் சித்திவாதில இருந்து பேசுறேன்.
1: சித்திவாதில இருந்து யாரு, உங்க பேர் சொல்லுங்க.
2: சுசீலா. வினோதன் அவருக்கு பிறந்த நாளே, மனைவி பொற்கொடி, அம்மா அப்பா மூர்த்தி செல்வி, தண்ணி சுமீன், சீலன், சதீஷ், அமுதா, வேணுரூப்பா, ஷாலினி, வாணி, பெரியசாமி சுசீலா, அதோட அவரோட தம்பி சொமீனுக்கு வந்து 19ஆம் தேதி பிறந்த நாளுமா. நீங்க முத சொன்னீங்கல்ல, நான் எல்லாத்துக்கும் வாழ்த்து கேட்பேன், ஆனா எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க.
1: சரி, உங்களுக்கு வாழ்த்து கண்டிப்பா சொல்லிடுவோம்.
2: என்னோட முடிஞ்சு 3ஆம் தேதி.
1: ஓ சரி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவன மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் நம் சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் நடந்த சம்பவம் பற்றி அதன் உண்மையான விளக்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ள கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் வரக்கா பின் நௌஃபல் என்பவரை சந்திக்க சென்றார்கள் அல்லவா? அதன் தொடர்ச்சியை இனி நாம் கேட்போம். அப்போது வரக்கா பின் நௌஃபல் அவர்கள், முஹம்மதிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரேல் தான், முகம்மதை அல்லாஹ் தன்னுடைய தூதராக தேர்வு செய்துள்ளான் என்று கூறினார். மேலும் உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றுவார்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது கூட்டத்தினர் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு, ஆம், அப்போது நான் உயிரோடு இளைஞனாக இருந்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவிடுவேன் என்று கூறினார் வரக்கா பின் நௌஃபல். ஆனால் அல்லாவின் நாட்டம், வரக்கா பின் நௌஃபல் சிறிது காலத்திலேயே இறந்துவிட்டார். அச்சத்துடனும் திடுக்கத்துடனும் வீடு திரும்பிய கணவனை அன்போடு ஆறுதலளித்து அரவணைத்து நின்ற விதத்தை இன்றைய பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னை போர்த்தி விடுமாறு தன்னுடைய கணவர் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வந்து கூறிய போது, ஏன், எதற்காக, உங்களுக்கு என்ன நடந்தது, எப்போது நடந்தது, நீங்கள் என்ன செய்தீர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பதறி அடித்துக் கொண்டு அதிரடியான கேள்விகளை தொடுத்து அவரை திக்குமுக்காடு செய்யாது, அவருக்கு பதற்றம் நீங்கும் வரையும் பொறுத்திருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்திவிட்டு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தனது பதற்றம் நீங்கிய பின்னர் தாமாகவே தனக்கு என்ன நடந்தது என்று கூறும் வரையும் பொறுத்திருந்து சூழ்நிலை அறிந்து கொண்ட விதம்தான் நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. தன் கணவர் மீது அவர் வைத்திருந்த அன்புக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தனக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சுவதாக கூறிய போது, அவர்களிடம் காணப்பட்ட அருங்குணங்களையும் நல் அறங்களையும் சுட்டிக்காட்டிய விதமானது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் தெளிவுபடுத்துகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஆணித்தரமாக கூறியது அன்னாரது இறை நம்பிக்கைக்கு பெரும் சாட்சி. ஹிரா குகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை அறிய தன் கணவரை வேதம் அறிந்த ஒருவரிடம் அழைத்து சென்றது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவின் ஆழத்தை தெளிவாக காட்டுகிறது. ஏனெனில் தன் குடும்பத்தில், சமுதாயத்தில் தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான எத்தனையோ பேர் இருந்தும் வேதம் அறிந்த ஒருவரிடம் அழைத்துச் சென்றது நிகழ்வின் யதார்த்தத்தை ஓரளவு புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் அறிவும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் காணப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். எனவே முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். மக்கள் என்னை பொய்யாக்கிய போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். மக்கள் எதையுமே எனக்கு தராது தடுத்து கொண்ட போது அவர் தனது சொத்துக்களை எல்லாம் எனக்காக அர்ப்பணித்தார் என்று கூறுவதாக நபிமொழி அமைந்துள்ளது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து பெண்களாகிய நாம் அனைவரும் படிப்பினை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இந்நிகழ்வில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதமானது பெண் இனத்துக்கு பல முன்மாதிரிகளை தருகின்றது. எவ்வித சலனமுமின்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதராகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். அவர்களின் தாவா களத்தில் தன்னையும் பங்காளியாக இணைத்து கொண்டார்கள். தனது செல்வத்தை எல்லாம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காகவும் பிரச்சார பணிக்காகவும் தியாகம் கொண்டு தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். இவ்வாறு இஸ்லாத்திற்காக உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் உறுதுணையாக நின்றார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்புகளை பற்றி ஏராளமான நபிமொழிகள் காணப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகிற்கு சிறந்த பெண் மரியம் அலைஹி ஸலாம் ஆவார். இவ்வுலகிற்கு சிறந்த மற்றொரு பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடன் குழம்பு, உணவு, பானம் ஆகியவை நிறைந்த பாத்திரத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் அவரின் இறைவன் சார்பாகவும் சலாமை எடுத்துச் சொல்லுங்கள். சொர்க்கத்தில் அவருக்கு சஞ்சரவும் துன்பங்களும் இல்லாத முத்தாலான மாளிகை உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கூறினார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோசப்பட்டதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேறு எந்த மனைவியின் மீதும் நான் ரோசப்பட்டதில்லை. நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்ததில்லை, ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் ஆட்டை அறுத்து அதை பல பங்குகளாக பிரித்து அதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோழிகளுக்காக பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் 10 வருடங்கள் வாழ்ந்து தனது 65ஆம் வயதில் கிபி 621 மரணமடைந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே ஆண்டில்தான் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு பெரும் துணையாக இருந்த அவரது சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களும் மரணித்தார்கள். சிறிய தந்தை மற்றும் ஆறுயிர் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருவரினது மரணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய உலகமே சோகத்தில் மூழ்கியது. இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வாண்டு துக்க ஆண்டு என அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தியடைந்து மேலான சொர்க்கத்தை வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். நல்லது நேயர்களே, இதன் மூலமாக நம் வாழ்வில் பல படிப்பினைகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வயது வித்தியாசமோ அதிகம். இவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் இளையவர்கள். இந்த சூழ்நிலையிலும் கணவர் என்ற போது அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பேர் ஆதரவு கொடுத்துள்ளார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாம் என்பதை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி வந்த போதும் கூட அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளின் உண்மையின் ஆழத்தை பொறுமையாக தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மேலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் மலை உச்சியில் கரடுமுரடான அந்த பாதைகளில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய வயதையும் தள்ளாத அந்த நிலையையும் பொருட்படுத்தாமல், ஏனெனில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்போது 50 வயதை தாண்டியிருக்கும், அப்பேற்பட்ட மலை குகைகளில் ஏறி சென்று தன் கணவருக்காக உணவு பரிமாறி வந்தது நம்மை எல்லாம் சிந்திக்க செய்கின்றது. அதனால்தான் அல்லாஹுவே தன்னுடைய சலாத்தை ஹதீஜா நாயகி அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. பெண்கள் அனைவரும் இதன் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட வசதியில் வயதில் குறைந்தவர் என்ற போதிலும் கூட அவருக்குரிய அந்தஸ்தை எல்லா நிலைகளிலும் கொடுத்து ஆதரித்து வந்துள்ளார்கள். தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைப்பணிக்காக மட்டுமே தியாகம் செய்துள்ளார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த வரைக்குமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நிம்மதியாக தன்னுடைய இறை வழிபாட்டிலும் இறை பிரச்சாரத்திலும் இருந்துள்ளார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்பே குரைசியலுக்கு தைரியம் வந்துள்ளது அவர்களை எதிர்ப்பதற்கு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராகவும் பணபலத்திலும் குல வழியிலும் மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவராக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எப்பேற்பட்ட செல்வாக்கு உடையவராக இருந்தாலும் தன் கணவர் என்று வந்துவிட்ட பொழுது அவருக்கு அடிபணிந்து அவருடைய சொல் புரிந்து கொண்டு அதில் இருக்கும் உண்மையை அறிந்து கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்திருப்பது இக்கால பெண்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். நாம் இதன் மூலமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கணவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கும் அர்த்தங்களையும் அதன் உண்மையையும் பொறுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முதலில் எதையும் நாம் கேட்டு அதன் பின்பு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே விட்டு பிரிவதோ அல்லது கணவர் கூறிய அந்த வார்த்தைகளை நமக்கு தெரிந்தவர், நமக்கு பழக்கமானவர், நம்முடைய தோழிகள் அனைவரிடமும் பகிர்ந்து அதை பிரசங்கப்படுத்தி அதை பிரதானப்படுத்தி வெளியிட்டு அவரை கேவலப்படுத்துவதன் மூலமாக நாம் கணவரின் அன்பை இழப்பதோடு நம் வாழ்க்கையையும் இழந்துவிட நேரிடுகின்றது. எனவே கணவர் தன்னுடைய தொழில் சம்பந்தமாகவோ அல்லது தன்னுடைய வேலை சம்பந்தமாகவோ தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எதையாவது நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் போது முதலில் அதை ஆழ்ந்த அறிவோடு கேட்டு பொறுமை காத்து அதன் உள் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு பின்பு அதை யாரிடம் சென்று அணுகுவது என்பதையும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை உச்சியிலிருந்து வந்து குளிர்ந்த நிலையில் அவர்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறிய போதும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தி போர்த்திவிட்டு அமைதிப்படுத்திய பின்பு அவர்களை உரிய நபரான வரகா பின் நௌஃபல் அவர்களிடம் சென்று உள் அர்த்தத்தை அறிந்து கொண்டார்கள். இதன் மூலமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம் கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைவரிடமும் பகிர்ந்து பிரசங்கப்படுத்தி கொண்டிருக்காமல் முதலில் நாம் புரிந்து கொண்டு அதன் உண்மையை அறிந்து கொண்டு கணவருக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் படிப்பினையாக கொண்டால் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையும். அல்லாவின் சலாமும் சாந்தியும் நம் மீதும் உண்டாகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நினைவில் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: இளமை புதுமை இனிமை
4: எனக்கு பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வேளையில அன்பு வணக்கம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றன. பொன் கோகிலம் இசையும் இசையும் நிகழ்ச்சியும் ஒரு நிறைவை காண்கின்றது. அடுத்து தீரா இசையில உங்களை அவளோடு சந்திக்க காத்திருக்காரு மோகன். அருமையான பாடல்கள் எல்லாம் வச்சிருக்காரு. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். நாம சனிக்கிழமை இசையும் இசையும் பிற்பகல் மணி ஒன்றுக்கு சந்திப்போம்.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2030 தேசிய விண்வெளி செயல்திட்டம் 55 பில்லியன் ரிங்கிட் வருவாயை 2030 எட்டும் சரியான பாதையில் உள்ளதாக முதலீடு வாணிக தொழில் துணை அமைச்சர் சிம் ஜிசின் தெரிவித்துள்ளார். இந்த இலக்கு ஆசிய பசிபிக் சந்தை எம்ஆர்ஓவின் சுமார் 25 விழுக்காட்டை குறிப்பதாக அவர் கூறினார். ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் 3வது பெரிய எம்ஆர்ஓ நிறுவனமாக மலேசியா திகழ்வது நாடு முக்கிய வியூக நிலையில் உள்ளதை புலப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கு மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு வாயிலாக இவ்வாண்டு 1440 மடானி ரஹ்மா விற்பனை திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதனை பினாங்கின் அனைத்து 40 சட்டமன்றங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சமூக ஒற்றுமை வணிக செயற்குழு தலைவர் கோச்சுன் ஐ கூறினார். இன்று மாலை 5 மணி வரை தீபகற்பம், சரவாக்கில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. இது ஸ்லாங்கூர், பஹாங், கடா, பெர்லிஸ், பேரா, ஜுஹூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட் மலேசியா கூறியது. சபாவில் தவாவ், கினபதங்கான், கனிங்காவ், தம்புனான், சரவாக்கில் கூச்சிங், சரியான், சமரஹான், பத்தோங், சரிகே, சிபு, முகா, காபிட்டில் இந்நிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு இந்திய மாநிலம் மகாராஷ்டிராவில் கனமழை பலத்த காற்றின்போது நிர்மாணிப்பில் இருந்த கட்டடம் இடிந்ததில் சிறார் 3 உள்ளிட்ட குறைந்தது 6 பலியான வேளை பலர் காயமடைந்ததாக காவல்துறை உறுதிப்படுத்தியது. இந்த சம்பவம் சங்லி மாவட்டத்தில் நிகழ்ந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் உள்ளூர் சமய விழாவில் கலந்து கொண்டவர்கள் என்று நம்பப்படுகிறது. ரஷ்யாவும் இந்தோனேசியாவும் அணுசக்தியின் அமைதியான பயன்பாட்டில் ஒத்துழைப்பை ஆராய்ந்து வருகின்றன. அவற்றுள் அணுசக்தி திட்டங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்பு மேம்பாடு, பணியாளர் பயிற்சி, அணு தொழில்நுட்பத்தின் மின்சாரம் அல்லாத பயன்பாடுகள் ஆகியவையும் அடங்கும் என தேசிய அணுசக்தி நிறுவனம் ரொசாதம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு. கடா இளைஞர் விளையாட்டுத்துறை 2026 இன்ஸ்பயர் ஐ டேலண்ட் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளி விளையாட்டு சமூகத்தினரிடையே புதிய விளையாட்டாளர்களை தேடி வருகிறது. நாளை முதல் June 16 வரை மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ள இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுத்துறையின் வலர்ச்சியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று அந்த துறையின் இயக்குநர் அசுரா சர்பின் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசிய மலர்ந்தாச்சுங்க. தீராய்சை இப்பொழுது தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். உங்கள் மாலை பொழுதை இன்னும் இதமாக்க, அப்படியே மனசை லேசாக்க, எங்களுடைய வேலையை சரியா செய்யறதுக்காக நாங்க வந்துட்டோங்க. இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். உறவுகளை இன்னும் கொண்டாட காதுகிட்டு இருக்கேன். புதன்கிழமை சொல்லும் போது இன்றைக்கு 6 மணிக்கு மேல உறவுகள் கொஞ்சம் அதிகம் பேசட்டும். இந்த பக்கம் மோகனும் அதிகமா இல்ல, குறைவா, ஆனா பாடல்கள் கொஞ்சம் அதிகமா ஒளிபரப்ப நானும் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். விக்ரம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் இன்றைய தீராயிசையை தொடக்கி வைக்கிறது, கேட்கலாம்.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1901 7219 19.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:34. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:34.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

தீராயசையும் தொடங்கியாச்சுங்க. 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். அத்தனையும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. அதனால வேலை முடிஞ்சிருச்சா, இன்னும் முடியலையா, எப்ப முடியும்னு காத்துட்டு இருக்கீங்களா, உங்க மனசு எங்களுக்கு தெரியுதுங்க. சரி, இதுல என்னன்னா 8 மாநிலங்கள்ல வந்து மாலை வரைக்கும் கொஞ்சம் கடும் மழையா தான் இருக்கும், மழை அதிகமா இருக்கும் அப்படின்ற விவரத்தை மலேசிய வானிலை துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால வீட்டுக்கு போகும்போது மழையா இருந்துச்சு அப்படின்னா இப்பவே கொஞ்சம் மனசு அப்படி சரிப்படுத்திக்கோங்க. இப்போ நீங்க அழைக்க தொடங்கலாங்க. எதுக்கு அழைக்கணும் அப்படின்னா, நாங்க பாடலை ஒளிபரப்போம், அந்த பாடல் டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எப்படி அழைத்து இந்த போட்டியில கலந்துக்கிறீங்களா? சுடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இசையில் போட்டி அங்கம் நீங்க அழைக்கலாங்க. அழைச்ச பிறகு பாடல் வரும், பாடல் டக்குன்னு நின்று அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருந்தோம். சாந்தி வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: ட்ரை பண்றேன்.
0: சரி, உங்களுக்கான பாடல் என்னன்னு கேட்டுடலாம்.

0: சுகம் மேலாக ஆசையா?
1: நூறாக
0: அப்படின்றது சரியான பதில் தான். சுகம் நூறாக வேண்டும் அப்படின்னு சொல்லி வரோம். ஓரளவுக்கு சரியா சொல்லிட்டீங்க, துணுக்கு கொடுத்து உங்களை காப்பாத்திட்டு
1: தானே.
0: சரி, ரொம்ப நன்றி. சாந்தி முதல் போட்டியாளராக வந்திருந்தாங்க. இன்னும் ஒருவருக்கு நம்ம வாய்ப்பு வழங்க போறோம். அதனால நீங்களும் அழைக்கலாங்க. சுடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 டக்குன்னு நின்று அந்த பாடல் இப்ப முழுமையாவே கேட்கலாம். உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக வருது, கேட்கலாம்.

0: தீராசையில் போட்டி அங்கம் நீங்க அழைக்கலாம், பாடலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: அலெக்ஸ் ஜேபில இருந்து பேசுறேன்.
0: அலெக்ஸ் எப்படி தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: கவலையப்படாதீங்க, அந்த ஆண்டு பாடல்கள் தான் வரப்போகுது. சரி கேட்கலாம்.

வசதியா போச்சு, நல்லா தெரிஞ்ச பாடலா ஒளிபரப்பிருக்கும் போல. சரி, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, அதை பாடியும் காட்டீங்க, ரொம்ப நன்றி. அந்த பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இரவுல வந்து வெளியாக மாட்டாங்க, முடிந்த அளவுக்கு வாகனத்தை செலுத்துறதை தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஆளா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நைட்டுனாக காடி ஓட்ட ரொம்ப சிரமமா இருக்கும். எதிர் காடி அந்த ஒளி இருக்குங்களே, அது கண்ணுக்கு ரொம்ப பூசும். அதனால ரொம்ப சிரமமா இருக்கும். எனக்கு காடி எந்த பக்கத்து போறோம் தெரியாது.
1: என்ன எங்க வேணுமாலும் கூப்பிடுங்க, ஆனா 7 மணிக்கு அப்புறம் மட்டும்
2: கூப்பிடறாதீங்க. கால் ஒன்று நான் கேட்டுக்கிறேன், நீங்க ஏத்திட்டு போனாக்க நான் வரேன். என்ன ஒண்டிய டிரைவ் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன்.
0: பெண்கள் இரவு நேரத்துல இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் பாருங்க. அதனால நீங்க இப்ப சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல.
2: ஆமா, அது நைட்ல அந்த காடி எடுத்தது ரொம்ப சிரமம் எனக்கு.
0: அப்ப நீங்க வந்து பகல் நேர உமா.
1: இப்ப நிறைய பேருக்கு வந்து என்னதான் இப்ப நம்ம நேர்களை அழைத்து பேசும்போது தெரியுது, பாதி பேர் வெளியாவது இல்ல போல இருக்கு.
0: அதனாலதான் ரவி இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வரும்போது கண் மருத்துவரை உடனடியாக போய் பாக்கணும்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ஏனிப்படிகள் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராயசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், உங்கள் மாலை பொழுதை நம்ம சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, இசையின் வாயிலாக தான். ஒவ்வொரு பாடலும் உருவாகிறதுக்கும் சில கதைகள் இருக்கும்னுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இசைஞானி பேசிய ஒரு வசனம் சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு காணொலி பார்த்தா அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கேட்கலாம்.
1: பாட்டு வெளியில நிக்கணுங்கிறத எனக்கு பாடல்கள் முதல்ல ஐ ஹவ் டு சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப், ஐ ஹவ் டு ட்ரூ டு மை செல்ஃப், நாட் டு யூ, நாட் டு த பப்ளிக், நாட் டு த எனிபடி. உங்க சிச்சுவேஷன் கேட்டவொடனே எனக்கு என்ன தோணுதோ, என்ன தோணுதோ இல்லை, தோணுதோன்னா நான் சிந்திக்கிறேன்னு அர்த்தமா இருக்கு. வாட் எவர் கம்ஸ் ஆன் தி ஸ்பாட், வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆன் த டைம் ஆஃப் காம்போசிஷன், அது அது நடக்குது.
2: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடி மலரே,

0: இசைஞானி மனு எஸ் ஜானகி குரல் இடம்பெற்ற பாடலையும் நம்ம கேட்டுங்க. சரி, ஒரு முக்கியமான தரவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்னன்னா, இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையில் இருக்காங்க அப்படின்னு. இது கடந்த வருடம் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின்படி 33.1% முதியவர்கள் ரொம்ப தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தரவு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க. என்னன்னா, அவங்களோட ஒதுக்கின்ற அவங்களோட செலவழிக்கின்ற நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் நம்ம பரபரப்பாக காலையில் வேலைக்கு வரோம், மாலையில் வீட்டுக்கு போகிறோம் இல்லையா. நம்ம குடும்ப உறவோடு தொலைபேசியில் பேசுறது, சாப்பிட்டீங்களா, எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் நம்ம ஒவ்வொரு நாளும் அதே கேள்வி கேட்டாலும் அது ஒரு விதமான மன ஆறுதல் அவங்க கொடுக்குது. பிள்ளைங்க என்னதான் வேலையில் இருந்தாலும் நமக்கு அழைச்சி பேசுறாங்க, நம்மளை விசாரிக்கிறாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது அது ஒரு மன ஆறுதலை கொடுக்குது அப்படின்னு. எனக்கு நிறைய பெரியவர்கள் வந்து இந்த தனிமையில் இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களை களைவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தனிமை கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, அது அதிகமாகும் போது அது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விபரம் இந்த தரவின் மூலமாக கிடைச்சிருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடல் வருது, கேட்கலாம்.
1: தங்கச்சங்கிலே நின்னும் பைங்கிலே தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: ரமாதானி உங்களுக்காக
1: இந்திய சமூகத்தில் உதவி தேவைப்படுவோருக்கு உரிய உதவிகள் உரிய நேரத்தில் சென்று சேர்வதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த நோக்கத்துக்காகவே மித்ராவுக்கு கூடுதல் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
0: மதானி உங்களுக்காக
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: உங்களுக்கு எது பிடிக்கும்
4: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

ஸ்வர்ணலதா குரல் இடம்பெற்ற பாடலையும் நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து தீராசை உங்கள் பயணத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக்கிட்டு இருக்கா. இப்பதான் வேலை முடிஞ்சு உங்க பயணத்தை தொடங்கலாம்னு இருப்பீங்க, புரியுது. உங்க மனசு நெரிசல் பத்தி யோசிக்கும் நிறைய விஷயங்கள். இன்றைக்கு வேலை நாட்கள் எப்படி இருந்துச்சு, வேலையில இதெல்லாம் நம்ம பார்த்துமே இதெல்லாம் யோசிக்க கூடும் தான். ஆனா அந்த யோசனை எல்லாம் கொஞ்சம் எங்க வச்சுட்டு, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, முழுக்க முழுக்க மனசால் முழுக்க இசையால் நிறைக்க நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். 5 மணிக்கு பிறகும் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இன்றைக்கு புதன்கிழமைன்றதுனால ஆரோக்கியம் பற்றிய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்றைக்கும் ஒரு வணிகரை சந்திக்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். இணைந்திருங்கள்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: Linkums.
1: நாட்டின் பாதுகாப்பு திட்டமிடல் விவகாரம் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நார்வேயில் இருந்து ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஏற்றுமதி அனுமதியை கடைசி நேரத்தில் அந்நாட்டு அரசாங்கம் ரத்து செய்தது தொடர்பில் மலேசிய அரசாங்கம் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளது. 2018 இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போதிலும் நார்வே அரசாங்கத்தின் இந்த முடிவால் சம்பந்தப்பட்ட நார்வே நிறுவனம் ஒப்புக்கொண்ட விநியோகத்தை தொடர முடியாமல் போயுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இதுவரை எவ்வித சிக்கலும் இன்றி செயல்படுத்தப்பட்டு வந்ததுடன் அனைத்து கட்டணங்களும் முறையாக செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளை நார்வே அரசாங்கம் முன்வைத்துள்ள காரணங்களை எவ்வகையிலும் மலேசிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என மடானி அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளருமான அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு திட்டமிடல் தொடர்பான விவகாரங்கள் வியூக முக்கியத்துவம் வாய்ந்தவை, அவற்றில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார். நாளை இந்தியாவில் தொடங்கும் 2 பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் ஹசனின் பங்கேற்பு நாட்டின் நலன்களுக்கு ஏற்ப பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. அதேவேளை இலக்கவியல் உருமாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மலேசியா கொண்டுள்ள கடப்பாட்டையும் பிரதிபலிப்பதாக இந்தியாவுக்கான மலேசிய தூதர் டத்து முசாஃபர் ஷா முஸ்தபா தெரிவித்தார். பிரிக்ஸில் உறுப்பியம் பெற வேண்டும் என்ற தனது அவாவிற்கு ஏற்ப மலேசியா அந்த அமைப்பில் ஆக்ககரமாக தொடர்ந்து ஈடுபடும். வரும் செப்டம்பர் மாதம் புதுடெல்லியில் திட்டமிடப்பட்டுள்ள பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டையொட்டி இந்த கூட்டம் முதன்மை ஆயத்த தளமாக அமைகிறது. 2030 தேசிய விண்வெளி செயல்திட்டம் 55 பில்லியன் ரிங்கிட் வருவாயை 2030 எட்டும் சரியான பாதையில் உள்ளதாக முதலீடு வணிக தொழில் துணை அமைச்சர் சிம் ஜிசின் தெரிவித்துள்ளார். இந்த இலக்கு ஆசிய பசிபிக் சந்தை MROவின் சுமார் 25% குறிப்பதாக அவர் கூறினார். ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் 3வது பெரிய MRO நிறுவனமாக மலேசியா திகழ்வது நாடு முக்கிய வியூக நிலையில் உள்ளதை புலப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு நாட்டின் விண்வெளித்துறை 32.5 பில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டியுள்ளது. கட்டுமானத்துறை 2026 முதல் காலாண்டில் 8.5% வளர்ச்சியுடன் 46.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதோடு தனது வளர்ச்சி வேகத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. சிறப்பு கட்டுமான பணிகள் துணைத்துறையில் ஏற்பட்ட தொடர்ச்சியான விரிவாக்கம், குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் ஆகியவை இந்த செயல்திறனுக்கு பங்களித்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அவை முறையே 24.6, 12.7 காட்டை பதிவு செய்துள்ளன. குடியிருப்பு கட்டட துணைத்துறையும் 6.1% அதிகரித்துள்ளது. இதனிடையே பொது பொறியியல் துணைத்துறை 1.5% சொற்ப வளர்ச்சியுடன் ஆககர வளர்ச்சியுடன் நீடிக்கிறது. வணிக ரீதியிலான நெல் சாகுபடிக்கு அதிக வாய்ப்புள்ள சுமார் 15,000 ஹெக்டேர் நிலத்தை சரவா மாநில அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. இதனை உணவு தொழில் மூலப்பொருள் புறநகர் வட்டார மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்து மார்டின் பென் உறுதிப்படுத்தினார். இதுவரை மாநில நெல் அரிசி பணிக்குழுவால் சாகுபடிக்காக மொத்தம் 6,176 ஹெக்டேர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். அவர் மாநிலத்தின் மொத்த நிலங்களில் 2,325.32 ஹெக்டேர் நிலம் சிறப்பு நெல் சாகுபடி பகுதிகளாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை இன்று நடைபெற்ற மாநில சட்டமன்ற கூட்டத்தில் டத்து மார்டின் தெரிவித்தார். மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் கே பி டி என் வாயிலாக இவ்வாண்டு 1440 மடானி ரஹமா விற்பனை திட்ட தொகுதிகளை செயலாக்க இலக்கிட்டுள்ளது. இதனை மாநிலத்தின் அனைத்து 40 சட்டமன்றங்களிலும் செயல்படுத்தப்படவுள்ளதாக மாநில சமூக ஒற்றுமை வணிக செயற்குழு தலைவர் கோச்சு நாய்க் கூறினார். மக்கள் மலிவு விலையில் அடிப்படை தேவை பொருள்களை வாங்க ஏதுவாக ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் மாதத்திற்கு 3 முறை இந்த விற்பனை நடத்தப்படவுள்ளது. கடந்த மாதம் 30 வரை 10 முதல் 30 விழுக்காடு கழிவில் அன்றாட தேவைப் பொருள்களை விற்கும் சுமார் 962 தொகுதி திட்டங்கள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோச்சுனாய் கூறினார். ஆசியான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையில் வட்டார அளவிலான ஆள்வள தயார் நிலை திறன் மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்கான வியூக ஒத்துழைப்பு திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஆசியான் வட்டாரத்தில் உள்ள அரசாங்க பிரதிநிதிகள், நுட்ப திறன் கல்வி, டிவெட் நிறுவனங்கள், தொழில்துறையினர், வட்டாரத்தில் உள்ள அமைப்புகளை ஒன்றிணைத்துள்ளது. இது கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மாதிரிகளை ஆராய்ந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக பாலிடெக்னிக் மற்றும் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKKன் ஒருங்கிணைப்பு பிரிவின் இயக்குநர் டாக்டர் ஜம்சா மொஹமட் வலீத் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
1: உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு நடுவே சீனாவும் புரூனையும் தங்களது வியூக தொடர்புகளை மேம்படுத்தி முதன்மை துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தினார். வட்டாரத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணும் வகையில் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார்.

ஈரான் போரின் போது டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு மோசமடைந்துள்ளதால் ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி சில நாள்களுக்கு முன்பே பொதுமக்களை வலியுறுத்தியிருந்தார். தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரிகளை தற்போது 6 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காட்டிற்கு அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. இவ்வேளை ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட எரிசக்தி விநியோக தடைகளை கையாளும் வகையில் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு இந்திய மக்களை மோடி வலியுறுத்தினார். ரஷ்யாவும் இந்தோனேசியாவும் அணுசக்தியின் அமைதியான பயன்பாட்டில் ஒத்துழைப்பை ஆராய்ந்து வருகின்றன. அவற்றுள் அணுசக்தி திட்டங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்பு மேம்பாடு, பணியாளர் பயிற்சி, அணு தொழில்நுட்பத்தின் மின்சாரம் அல்லாத பயன்பாடுகள் ஆகியவையும் அடங்கும். இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோவிற்கும் அந்த குடியரசுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்யாவின் தேசிய அணுசக்தி நிறுவனம் ரோசாதாம் தலைமை இயக்குநர் அலெக்சே லிகாச்சேவிற்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பில் இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக ரோசாதாம் தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் அணுசக்தி துறையில் ரஷ்யாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான பேச்சு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று லிகாச்சேவ் கூறினார். விளையாட்டு 2026 தாய்லாந்து பொது பூப்பந்து பெங்காக் நிமித்புத்ரா அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் நாட்டின் தொழில்முறை ஆட்டக்காரர்கள் கோஷேபை நூர் இசுடின் ரும்சானி இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகத்தர வரிசையில் 9 இடத்தில் இருக்கும் மலேசிய இணை ஜப்பானின் ஹிரோக்கி ஒகமுரா கொய்ஹே யமஷிதாவை 21-15, 17-21, 21-12 என்ற செட்களில் வெற்றி கொண்டுள்ளனர். இந்த ஆட்டம் 56 நிமிடங்களுக்கு நீடித்தது. தங்களது ஒட்டுமொத்த செயல்திறன் மனநிறைவை அளித்திருந்தாலும் ஆட்டத்திறனை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஜெவே கூறினார். நாட்டின் பாதுகாப்பு திட்டமிடல் விவகாரம் வீட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

உங்கள் புதன்கிழமை பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்திட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பயணத்தை தொடங்கிட்டீங்களா, கவலையப்படாதீங்க, நாங்க கூட வந்துகிட்டே இருப்போம். சரி, 6 மணி வரைக்கும் என்னெல்லாம் கேட்க போறோம், பாடல்கள் இடம்பெற போகுது. இதுல இந்த புதன்கிழமைகளை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் நம்ம பரிமாறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கு இந்த டெஜாவு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்னது அது, புதுசா இருக்குன்னு சில பேர் யோசிக்கலாம். அதை பற்றி விவரம் மருத்துவர் நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க. அப்புறம் திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வியாபாரியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். 6 மணிக்குள்ள பேசிடலாம், இணைந்திருங்கள்.

0: ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக மற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. புதன்கிழமைகள்ல இந்த ஆரோக்கியம் குறித்த விவரங்களை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். எப்போதுமே வந்து நமது உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த சரியான தூக்கம், மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். சில சமயங்கள்ல நமக்கு வந்து இந்த டிஜாவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதை பற்றி அடுத்து விளக்கங்களை கொடுக்க போறாங்க நம்முடைய டாக்டர் சிவநந்தினி அவர்கள். கேட்கலாம்.
1: டேஜாவூன் ஆக்சுவலி காமன் ஆளுங்களுக்கு கேட்டா கூட வந்து ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், அது நம்மளோட கான்சியஸ் மைண்ட்க்கு வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம இப்பதான் வரோம்னு. ஆனா அந்த டைம் போயிட்டோன்னு உங்களுக்குன்னு உங்க உள் மனசுல வந்து திடீர்னு உங்களுக்கு தோணும், இது நம்ம முந்தி வந்திருக்குமே, ஒரு ஃபெமிலியரான விஷயமா இருக்கும், வந்திருக்குமா திடீர்னு. அந்த டைம்ல தான் வந்து திடீர்னு உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துட்டோன்னு நினைப்பீங்க, ஏ இந்த இடத்துக்கு நம்ம முந்தி வந்திருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் டேஜாவூன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். என்னன்னா வந்து இப்ப நம்ம மைண்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் சொல்லலாம். ஒரு வாட்டி நம்ம மைண்ட் வந்து அந்த மெமரிய வந்து நம்ம ஏதாச்சும் பாக்குறோமா, அது வந்து ரிகலெக்ட் பண்ணும், ரிகலெக்ட் பண்ணி வச்சுக்கும். வேற வேற இடத்துக்கு போறப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இடம் கொஞ்சம் சிமிலரா இருந்தா கூட நம்ம மைண்ட் வந்து இதுதான் நம்ம அன்னைக்கு பாத்துருக்குமே, இந்த இடத்துக்கு தான் முந்தைய வந்திருக்குமே அது தோணும். அந்த சிமிலரைசேஷன் கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுனாலதான் வந்து அந்த திடீர்னு அந்த நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும், இந்த இடத்துக்கு வந்து நம்ம முந்தைய வந்திருக்கோம். மைண்ட் வந்து அது இன்டர்பிரேட்டேஷன் சொல்லலாம், இது ஒரு டிசார்டரே இல்ல, பயப்பட தேவையே இல்ல, நம்ம மைண்ட் வந்து அப்பப்ப ஏதாச்சும் நீ ஞாபகப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம்.

தொடர்ந்து தீரா இசையில் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. பொதுவாகவே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி, இந்த ஐஸ் பெட்டி இருக்கு இல்லையா, அது அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடிய நபரா? சரி, இதையொட்டி ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு நாளும் சராசரியா பல முறை வந்து சும்மாவே ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும், உணவுப் பொருள் எடுக்கணும், அல்லது சமைக்க தேவையான பொருட்கள் இருக்கும், அந்த மாதிரி ஐஸ் பெட்டியில் எடுக்கிறது அப்படின்னா பரவாயில்ல. சிலருக்குலாம் வந்து சும்மாவே ஐஸ் பெட்டி வந்து திறந்து பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறோம் இல்லையா, அந்த சமயத்தில் தான் அதிகமானோர் வந்து சும்மா வந்து அந்த ஐஸ் பெட்டி வந்து திறந்து பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி இந்த தகவல் ஆய்வு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒன்று என்னென்ன உணவுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு, இன்னொன்று அது ஏன் தெரிலங்க, திறந்து பார்த்துடணும், அப்படி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா உணவுப் பொருட்கள் அப்படின்ற மாதிரியா இருக்கலாம். ஆக சில முக்கியமான காரணங்கள்லாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சும்மாவே திறந்து பார்க்கறது அது ஏன் தெரிலங்க பிடிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை ஒட்டி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு, அதில் அதை சொல்லியிருக்காங்க. வேலை முடிஞ்சு பார்த்த உடனே முத வேலையா ஐஸ் பெட்டியில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தேடுறாங்களா அப்படியா. சரி, அடுத்து ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: தீராசையில் பேசிக்கிட்டு இருக்க சும்மாவே குளிர் சாதனை பெட்டி இந்த ஐஸ் பெட்டி இருக்கு இல்லையா, அதை திறந்து பாப்பீங்களா அப்படின்னு முதல்ல சொல்லிருந்தோம் இல்லையா. நம்ம வாணி வந்திருக்காங்க.
1: சாப்பிட்ட கையோட ஐஸ் பெட்டி திறக்கிற பழக்கம் உண்டு, ஆனா எங்க வீட்டுல வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கி வைக்கிறது இல்ல. ஏன்னா அம்மாவே தான் வீட்டுல இருக்கும். யாராவது வர்றதுன்னா இப்ப தம்பி பசங்க எல்லாம் வர்றதுனா தான் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வைக்கிறது. அப்ப ஆனா இருந்தாலும் அந்த பழக்க தோஷம் வந்து சாப்பிட்டோன்னு தேட சொல்லுமா ஏதாவது வாயில போடுறதுக்கு. அப்ப ஃப்ரிட்ஜ் ஐஸ் பெட்டி திறக்கும் போது அம்மா கேட்பாங்க, அங்க என்ன வாங்கி வச்சிருக்க நீ அடிக்கடி தொடர்ந்து தொடர்ந்து
0: ஏதாவது இருந்தா பரவாயில்ல சும்மாவே பழக்கமாயிருச்சு.
1: சும்மா அங்க என்ன வாங்கி வச்சிருக்க தொடர்ந்து தொடர்ந்து பாக்குறதுக்கு பார்த்தேன் சும்மா என்ன இருக்குன்னு. அது ஒரு பழக்க தோஷம். இப்ப நீங்க சொன்னோன்னு எனக்கு தோணிக்கிடுச்சா அல்லாமா, நானும் அப்படித்தானேன்னு.
0: அப்படி வேலை முடிஞ்சிருச்சா உங்களுக்கு?
1: முடிஞ்சிருச்சு.
0: சரி, இப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப இப்படி திறந்து பாக்க வேண்டியதான்.
1: ஆமா, ஏதாவது ஒண்ணு அது ஒரு மோதி மோதிடணும்.

0: சீர வயசில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை சாதாரணமா தாங்க சொன்னேன், அதாவது இந்த ஐஸ் பெட்டி, இந்த குளிர் சாதன பெட்டி வீட்டில் இருக்கும் இல்லையா, அது சும்மா சும்மா திறக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்றது இது உலகளாவிய நிலையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமா அதுல ஐஸ் பெட்டி உள்ள ஏதாவது இருக்கா இல்லையானு தெரியல, இருந்தாலும் சும்மாவே சில பேர்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி கதைகள் நேர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: யோகேஸ்வரி பேசுற மோகன், நாயில மோகன், எங்க வீட்டுல என் மக இருக்காங்க ரெண்டாவது, அவங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னு பேக்க கூட கழட்டி வைக்க மாட்டாங்க, மொத வேலை கை காலும் கழுவ மாட்டாங்க, துரிஸ்டா போய் அந்த ஐஸ்பெட்டியை திறந்து ஐஸ்பெட்டில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒரு கண்ணோட்டம் விட்டுட்டு தான் அவங்க மறு வேலையே பாப்பாங்க மோகன்.
0: அவ்வளவு வாங்கி அடிக்க வச்சிருக்கீங்களோ,
1: காய்கறிங்க தான் இருக்கும் மோகன்,
2: அதே அவங்க அப்படி பாக்குறாங்க. வந்து பேசுறோம்,
0: சொல்லுங்க, நீங்க தான் அப்படியா?
2: ஆமா சார், அது உண்மைதான் சார். வேலை முடிஞ்சு போனாலும் ஐஸ் பெட்டி திறந்து பாத்துட்டோம், நடு சமத்துல நைட்லயே கூட ஐஸ் பெட்டி திறந்து பாத்துட்டோம்.
0: ஏதாவது கிடைக்குதா இல்லையா சார் அதுல?
2: இல்ல சார், சம்டைம் மனைவி வந்து தண்ணி கலக்கி வச்சிருப்பாங்க.
0: ஓ,
2: நம்ம நைட்ல வந்து தண்ணி கலக்கி வச்சிருந்தாங்கன்னா நடு சமத்துல தண்ணி தாகமா இருக்கும்ல, அதனால என்ன செய்யறது, ஏஞ்சி போயிட்டு ஐஸ் பெட்டி நைஸா திறந்து குடிச்சிட்டு அந்த கோசை கிளாஸ் அங்கே வச்சுட்டு வந்துருது.
0: எங்க ஐஸ் பெட்டி உள்ளே வச்சுட்டு வந்துருது?
2: ஐஸ் பெட்டி உள்ளே வச்சுட்டு வந்துருது.
0: அவ்வளவு தைரியம் சார் உங்களுக்கு?
2: வேற என்ன செய்யறது, நாளைக்கு காலையில கேப்பேன், நம்ம தண்ணி எதை கலக்கி வைக்கலையா இல்லையா, ஐஸ் பெட்டி கலக்கிச்சிருந்தேன், போய் பாத்துவோம், போய் பார்த்தா கோசமா இல்ல கிளாஸ் எங்க தண்ணி இருக்குது, இப்படின்னு ஒரு பழிய போட்டுறது.
0: என்ன சார், நீ என்ன சார் கதை சொல்லிட்டு இருக்கீங்க மனைவி கிட்ட?
2: ஆமா சார், இதுதான் நடக்கும்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
2: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனஸ் மீட்யூஷன். பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
3: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது, நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
4: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 7219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்
6: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
7: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: வயசில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் பாத்தீங்கன்னா வியாபார துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிறைய பேரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கிளாங், ஆமா தெங்கு கிளானல வந்து கிளாங் பாய்ட்ஸ் அப்படின்ற உணவகத்தை வழி நடத்தி வரும் யோகேஷ் காத்துட்டு இருக்காரு, சந்திக்கலாம்.
1: வணக்கம் மோகன். நம்ம கடை பேரு கிளாங் பைட், கிளாங்ல வந்து தெங்கு கிளானா கிட்ட இருக்கும், கிளாங் கேடிஎம் ஸ்டேஷன் கிட்ட இருக்கும். நம்ம கடை வந்து முதல்ல ஆரம்பிச்சது ஸ்டால்ல இருந்து தான் ஆரம்பிச்சோம் ஒரு 5 வருஷமா. தென் ஸ்டாலுக்கு பிறகு நம்ம இப்ப ரெஸ்டாரண்ட் எடுத்து இப்ப ஒரு 1 மாசம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. முன்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், சோ வேலையை விட்டுட்டு வந்து ஒரு கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சதுதான் இது. சோ கேட்டரிங்ல இருந்து ஸ்டாலுக்கு போய் அப்ப ஸ்டால்ல இருந்து இப்ப ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நம்ம வந்து என்ன கான்செப்ட்ல செய்யறோம்னா மிக்ஸ் ரைஸ் கான்செப்ட்ல செய்யறோம். சைனீஸ் மிக்ஸ் ரைஸ் பாத்திருக்கீங்களா, 100 ஐட்டம் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க.
0: ஆமா,
1: சோ அதே கான்செப்ட் இந்தியன் மிக்ஸ் ரைஸ்ல செய்யறோம். நம்ம இந்தியன் சாப்பாடு மெயின்லி நம்ம மிலிஷன் ஸ்டைல் சாப்பாடு எல்லாமே. டெய்லி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட வேலையை. சோ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் காய்கறி வெட்டுறது அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறது எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 10 சம்திங் ஒரு 10 மணி அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சிட்டு ஒரு 10:30-11 வந்து நம்ம லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சின்ன வயசா இருக்கும் போதே காலையிலேயே முதல் கேட்கிற ரேடியோ ஸ்டேஷன் முன்ன வந்து ஆர்டிஎம் தான், இப்ப மின்னல் எஃப்எம். நம்ம சின்ன வயசுல இருந்து மின்னல் எஃப்எம் கேட்கறதுனால நம்ம காலையிலேயே வேலைக்கு வரும் போது மின்னல் எஃப்எம் தட்டி கேட்டுக்கிட்டு தான் வருவோம். நம்ம இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூ மின்னல் எஃப்எம்ல வருதுன்னு போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி மின்னல் எஃப்எம் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மடானி அரசாங்கத்தின் சமூக நடுவர் மையம் இம்மாதம் 18 குவாலலம்பூரில் அதிகாரப்படியாக அறிமுகம் காணும் என தொடர்பு அமைச்சர் டாத்தோஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இதன் சேவைகள் புரோபோனோ அல்லது தன்னார்வ அடிப்படையில் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படவுள்ளது. இந்த முயற்சிகள் பிரதமர் துறையின் கீழ் உள்ள சட்ட விவகார பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாக மடானி அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளருமான அவர் குறிப்பிட்டார். ஜஹூர் சகாமத் குவாலபாயா தேசிய பள்ளியின் விளையாட்டு மேம்பாட்டிற்கு குறிப்பாக தேவையான உபகரணங்களை பெறுவதற்கு மொத்தம் 11,070 ரிங்கேட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உபகரணங்களில் உயரம் தாண்டுதல், தடை தாண்டுதல் கருவிகள், கூடாரம், காலணிகள், வாக்கி டாக்கிகள் ஆகியவை அடங்கும் என்று சுகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் தெரிவித்தார். இதனிடையே அப்பள்ளியின் வருடாந்திர விளையாட்டு விழா ஏற்பாட்டை பாராட்டிய அவர், இதுபோன்ற நிகழ்வுகள் மாணவர்கள் இளம் வயதிலிருந்தே தன்னம்பிக்கை, ஒழுக்கம், குழுப்பணி, ஒற்றுமையை வளர்ப்பதற்கான களமாக அமைகிறது என குறிப்பிட்டார். பங்கோர் தீவின் கடலோர பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போன மேலும் 7 இந்தோனேசிய சட்டவிரோத குடியேறிகளை கண்டறியும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. இதற்காக தேடுதல் பரப்பளவு 343 சதுர கடல் மைல் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பேரா மாநில மலேசிய கடற்படை அமலாக்க நிறுவனம் APMM இயக்குநர் மொஹமட் சுக்ரி கோத்தோப் தெரிவித்தார். அமெரிக்க உணவு மருந்து நிர்வாகம் FDA யின் ஆணையர் மார்ட்டி மக்காரி அப்பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக கைல் டைமண்டாஸ் இடைக்கால ஆணையராக நியமிக்கப்படுவார் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். டைமண்டாஸ் இதற்கு முன்பு FDA-வின் உணவு பிரிவுக்கான துணை ஆணையராக பணியாற்றி வந்தார். பிரான்சில் வேலையில்லாதோர் விகிதம் முதல் காலாண்டில் கடந்த 5 இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இவ்வேளை தொழிலாளர் அமைப்பு ILO-வின் வேலையில்லாதோர் விகிதம் முதல் காலாண்டில் 8.1% உயர்வு கண்டுள்ளது. இந்நிலையில் 4வது காலாண்டில் வேலையின்மை விகிதம் 7.9% 7.8% குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் காலாண்டில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 68,000 எட்டியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இன்றைய உறவுகள் தொடர்கிறது. இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. இன்றைக்கு புதன்கிழமை பொழுது இன்னும் சுவாரஸ்யங்கள், உறவுகள் பற்றிய இன்னும் கூடுதல் சுவை தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். என்னன்னா, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்றது நமது உடன் பிறந்தவர்கள் சொல்லலாம். சின்ன வயசு நம்முடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக்கி கொடுத்தவர்கள், அந்த சின்ன வயசு வாழ்க்கையில நமக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு தோண வைத்தவர்கள், அது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம் பெற்ற செல்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி திருமணம் பண்ண பிறகு ஒரு புகுந்த வீட்டுக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் ரொம்ப ஏக்கமா பாக்குறோமா, அவங்கள்ட்ட கொஞ்சம் தூரமா வந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கா? அழைத்து இன்றைக்கு சொல்றீங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் தூரமான மாதிரி தான் இருக்கு அப்படின்றீங்களா? இல்லைங்க, ரொம்ப பக்கம் வச்சுக்கிறோம் நாங்க, அது எங்களுடைய முயற்சி அப்படின்றீங்களா? அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. திருமணம் ஆன பிறகு நம்ம கூட பிறந்தவங்க அவங்களோட கொஞ்சம் தூரமா போறோமோ அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? ரொம்ப ஏக்கமா இருக்கீங்களா? அழைத்து சொல்றீங்களா?
1: காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: பாட்டுக்கடையில் முதல் நேரம் சந்திக்கலாங்க.
2: தவனேஷ் பேசுறேன்.
1: சொல்லுங்க தவனேஷ், என்ன பாடல் வாங்க போறீங்க?
2: வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: சரி, இந்த நேரத்தில் நீங்க கேட்ட அந்த பாடல் வருது, உங்க பயணத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்க போகுது. கேக்கலாம்.
2: ஓகே, ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இடியூஷன், தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இரவு பொழுதில் உங்களை தீராயசையில் பாட்டுக்கடை இசைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
2: ஹலோ, வணக்கம் பாட்டுக்கடை முதலாளி.
1: ஆமா,
2: எப்படி மோகன், பாதி நேரம் ஆர்ஜி வர்க்கிங்க, பாதி நேரம் பாட்டுக்கடை முதலாளி ஆயிருவீங்க.
1: என்னங்க பண்றது, கடை கடன் ஒண்ணு தெரிந்தா திறந்தன ஆகணும். சொல்லுங்க.
2: மேகலா பேசுறேன் மோகன்.
1: சொல்லுங்க மேகலா, என்ன பாடல் வாங்க போறீங்க?
2: காலம் இளவே நீர் காலம் காற்று தாளாட்டது, அந்த பாட்டு வேணும் மோகன். அதுல ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒன்னு வந்து சோகமா இருக்கும், ஒன்னு வந்து ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பியா உள்ள பாட்டு வேணும்.

0: தீராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் யோகேஸ்வரி?
1: பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல இருந்து பாட்டு மறந்துட்டேன். பூவெல்லாம் கேட்டு படத்துல இருந்து சீனிவாசன் பாடிப்பாரு.
0: சீனிவாஸ் பாடியிருப்பாரா?
1: சீனிவாஸ் பாடியிருப்பாரு.
0: பாட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்காக வருது, கேக்கலாமா?

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: பாட்டுக்களில் அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
2: இளந்தேவன் பேசுற முகன்.
1: சொல்லுங்க இளந்தேவன், என்ன பாடல் வேணும்?
2: பார்த்தாலி பரவசம் படத்துல இருந்து அழகி சுகமா பாட்டு கேக்குறேன் முகன். ஆமா, ரொம்ப நாள் கேட்டேன் அந்த பாட்டை.
1: கண்டிப்பா, நீங்க ரொம்ப நாள் ஆச்சுன்றீங்களே, உடனே வழங்குறோம்.
2: நன்றி நன்றி.
1: எங்க வேலை முடிஞ்சிருச்சா?
2: முடிச்சு மகன், பாப்பாவை டியூஷன் விட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: டக்குனு போயிருவீங்கல்ல?
2: இருந்தாலும் காடியில உட்காந்து கேப்பேன்.
1: சரி, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டுடலாம்.
2: நன்றி நன்றி மகன்.

0: அடுத்து நிமல் வந்திருக்காருங்க, சொல்லுங்க.
1: பரப்பேர் சரியா தெரியல, மின்சார கனவுல இருந்து சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்துவே பெய்யணும் அந்த பாட்டு.
0: ஏன் உங்க இடத்துல மழை வருதா சேர்த்து வைக்க போறீங்களா?
1: இல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு மூணு நாளா மழை பெஞ்சிச்சு, அப்ப ட்ரை பண்ண கிடைக்கல, இன்னைக்கு மழை வரல, சரி இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
0: வராத மழைய பாடல் ஒளிபரப்பி வர வைக்க போறீங்க. எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க?
1: சிறம்பான்ல இருக்கிறேன். இங்க மழை இல்ல, ஆனா அந்த பாட்டு வந்தா மழை வரும்னு நினைக்கிறேன், பாப்போமே.
0: இல்ல, இப்ப மழை வந்தா சிறம்பான் மக்கள் பரவாயில்ல தானே, கோச்சிக்கல மாட்டாங்களே?
1: இல்ல இல்ல, பரவாயில்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்.
0: சரி சரி, பாடல் அனுப்பி வைக்கிற எடுத்துக்கோங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: எம்ஜி ஸ்ரீகுமார் பாடிய பாடலை கேட்டும் அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: வணக்கம், நான் யுகா பேசுறேன், ப்ரொடக்ஷன்ல இருந்து.
0: யுகா, என்ன பாடல் வேணும் யுகா?
1: எனக்கு தர்ம சக்கரம் படத்துல இருந்து சோழக்குள்ள காட்டுக்குள்ளன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டு வேணும். அது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
0: ஒரு மாதிரி நல்லா இருக்குமா?
1: எவ்வளவு கேட்டாலும் சகிக்காத ஒரு பாட்டு அது.
0: எப்படி இப்ப பாட்டிக்ஸன் பக்கமா இருக்கீங்களா?
1: ஆமாங்க, ஒரு மெதுவான பயணத்துல இருக்கேன்.
0: மெதுவான பயணம், கடல் தெரிதா பக்கத்துல?
1: இல்ல தெரியல.
0: தெரியல, கடல் இல்லாத பக்கத்துல இருக்கீங்க போல. சரி,
1: கடலை தாண்டி கொஞ்சம் மின்னுக்கு வந்துட்டேன், இப்ப ஹைவேல போயிட்டு இருக்கேன்.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம்.
1: மிக்க நன்றி.

0: பாட்டு கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாங்க.
1: யோகேஷ் பேசுறேன் மிஸ்டர் மோகன். நான் அம்பாங்ல இருக்கேன் மோகன்.
0: என்ன பாடல் கேட்கலான்னு இருக்கீங்க?
1: எனக்கு காதலின் தீபம் ஒன்று, அந்த பாட்டு நம்ம தலைவரோட பாட்டு வேணும். சாயந்தரம் டைம்ல இந்த மாதிரி ஆடி ஓட்டிட்டு அந்த மாதிரி பாட்டு எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த பாட்டு கொஞ்சம் போடுறீங்களா?
0: கேட்டுட்டீங்க, ஒளிபரப்பாம இருக்க முடியுமா? எடுத்துக்கோங்க.
1: நன்றி நன்றி மோகன்.

0: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாங்க. அப்படியா, சொல்லுங்க ஹேமா, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கீங்க?
1: இன்னைக்கு முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு முத பாட்டு கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன்.
0: வந்தது இல்லையா நீங்க கடைக்கு?
1: இன்னும் வந்ததே இல்ல, லைனே கிடைக்கிறது. நீங்க தான் கூப்பிட்டு இருக்கீங்க.
0: அப்படியா, சந்தோஷம். என்ன பாடல் வாங்க போறீங்க?
1: ஒரு தேடி பார்த்தால் தென்றல் வீசும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, இந்த இன்றைய கடையோட கடைசி நிறைவு வாடிக்கையாளர் நீங்க தான். ஆமா, நீங்க சொல்றீங்களா எல்லாத்தையும் நாளைக்கு வர சொல்றீங்களா கடைக்கு?
1: மின்னலசம் நேயர்கள் அனைவரும் நாளைக்கு மீண்டும் பாட்டு கடைக்கு வந்து உங்க விருப்பமான பாடலாம் வாங்கிட்டு போலாம். நானே இந்த பாட்டு கடையை நிறைவு பெற்று வைக்கிறேன்.
0: நல்லா முடிச்சு வைக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய தீரா இசைக்கு நாம ஒரு நிறைவு கொடுப்போங்க. அடுத்து காற்றின் மொழியில் உங்களோட சேர்ந்து பயணிக்க நளினி அச்சுதன் ரொம்ப தர காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டு இருக்கோம், உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். விடை பெறுகின்றேன், மோகன், மீண்டும் சந்திக்கிறாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தலைமறைவான தொழிலதிபர் லோதேக் ஜோ அல்லது ஜோலோ அமெரிக்க அதிகாரிகளிடம் கருணை கோரியுள்ளதாக கூறப்படுவது குறித்து அடுத்த வாரம் நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிக்கல் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் மட்டுமே எழுப்பப்பட்ட நிலையில் அஃது அதிகாரப்படியாக கலந்தாய்வு செய்யப்படவில்லை என்று தொடர்பு அமைச்சர் டாத்தோ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். மலேசியா உலக நெறிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இது பொருளாதார செயல்திறனை அடைவதற்கான பாரம்பரிய முயற்சிகளிலிருந்து மீள்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது என்று நிதி துணையமைச்சர் லியூ சின்தோங் கூறினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM எந்தவொரு தனிநபரும் புகார் அளிப்பதை தடுப்பதில்லை. மாறாக பதவி அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் எந்தவொரு தரப்பினரிடம் இருந்தும் ஊழல் தொடர்பான புகார்களையும் தகவல்களையும் பெறுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளது. தனிநபர்கள் புகார் அளிப்பதை SPRM தடுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என அந்த ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளை நாட்டில் ஊழல் அதிகார முறைகேடு கையாடல் போன்ற குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதில் தான் உறுதியாக இருப்பதாக SPRM புதிய தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமன் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் அனைவரும் தங்களின் கடமைகளை உயர் நெறியுடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஊடே அமெரிக்க நிறுவனங்களுக்கு இன்னும் விரிவான வாய்ப்புகளை வழங்குமாறு டிரம்ப் அந்த பொருளாதார வல்லரசை கேட்டுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருளை மிச்சப்படுத்தும் பொருட்டு தனக்கு பாதுகாப்பு அளிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை அதற்கு மாற்றாக மின் வாகனங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டு 2025 மலேசிய விளையாட்டு எழுத்தாளர்கள் சங்கம் சாம் விருது விழாவில் நாட்டின் பூப்பந்து கலப்பு இரட்டையர் சென்தாங் ஜே தோ ஈவே சிறந்த விளையாட்டாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். உலகத்தரவரிசையில் 4வது இடத்தில் இருக்கும் அவர்கள் இதர 4 போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளியதாக சாம் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இந்த அழகான இரவுக்கு காற்றின் மொழியின் வணக்கம்ங்க மின்னலை தொடர்ந்துருக்கோம். உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க கூடவே நீங்க வந்துட்டு இருக்கீங்க, உங்க கூடவே நாங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது, பாடல்கள் மட்டும்தாங்க நாங்க உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். காற்றின் மொழி இப்பொழுது தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோட பேச போகுது. இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் உங்களை வந்து வரவேற்க காத்திருக்கு. டிக்டாக் நேரலையில் உங்களோட நாங்க இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண்ணை 10 மணிக்கு டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்துக்கு தெலுங்கு பாடல்களை நாங்க உங்களுக்காக வழங்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: குவாலலம்பூர், புத்ராஜா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:33. குவாலலம்பூர், புத்ராஜா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:33.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன் இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

புதன்கிழமை காற்றின் மொழி இது மே 13 நாள். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தை பதிவு செய்த ஒரு நாளாக கூட இருக்கலாம். இங்கிருந்து நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சரி, இன்றைக்கு 20:10 மேல் டிக்டாக்ல நாம சந்திக்க போறோம். 10 எண்கள், ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல். நீங்க அதிகமா பதிவு செய்யும் எண்ணுக்கான பாடலை நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். எந்த எண் உங்களுக்கு அதிகமா பிடிக்குதோ, சிலர் வந்து சொல்வாங்க இல்லங்க எனக்கு வந்து ராசி எண் வந்து 5, ராசி எண் 7 அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோங்க, எந்த ராசியோ எப்படியோ பரவாயில்ல, நீங்க வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்குள் இருக்கும் பாடல் என்ன அப்படிங்கறத நாங்க உங்களுக்காக வழங்க காத்திருக்கோம். 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில சந்திக்கலாங்க.

0: எதிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: ஒடிட் நாராயண் சுஜாதா இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே வேளையில் தெலுங்கு திரையுலகம் சார்ந்த தகவல்களையும் நாங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோங்க. ரவிகரன் கோலாவின் இயக்கத்தில் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்த ஆண்டு டிசம்பரில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் புதிய திரைப்படம் ரவுடி ஜனார்தனா. இதில் வந்து விஜய் தேவர்கொண்டா, கீர்த்தி சுரேஷுடன் ரஷ்மிகா மந்தனா, சமுத்திரகனி, விவேக் ஓபராய் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. இசை கிறிஸ்டோ ஜேவியர். இப்ப வெளிவருது, வரும் டிசம்பர் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. படத்தின் பேர் வந்து ரவுடி ஜனார்தனா.
1: సంకురాత్రి కోడి కత్తి లాంటి కోడి కొంచెం చెలిమి చేస్తే అది సొంత మౌనుగా

0: என்ன
1: எங்க வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா 7 மணிக்கு அப்புறம் மட்டும் கூப்பிடறாதீங்க.
0: பெண்கள்
2: இரவு நேரத்துல இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறதும் கொஞ்சம் சிரமம் பாருங்க, அதனால நீங்க இப்ப சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல.
0: ஆமா, அது நைட்ல அந்த காடி எடுத்தது ரொம்ப சிரமம் எனக்கு.
2: அப்ப நீங்க வந்து பகல் நேர உமா.
1: இப்ப நிறைய பேருக்கு வந்து என்னதான், இப்ப நம்ம நேர்களை அழைத்து பேசும்போது தெரியுது இரவுல பாதி பேர் வெளியே வருது இல்ல போல இருக்கு.
3: அதனாலதான் ரவி இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வரும்போது கண் மருத்துவரை உடனடியாக போய் பாக்கணும்.
4: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: பச்சை புட்டு பல்லக்கட்டு செம்ம சக்கா கட்டு வேண்டாம் ஜனபதம் புட்டா ஆமனி ஜல்ல.

0: சௌக்கியமா?
1: சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? மனசு எப்படி இருக்கு? சரி, காலையிலேருந்து ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கலாம், தெரியலங்க. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் சரி, பரவாயில்ல, மனசை சரி செய்யக்கூடிய மாதிரியான பாடல்களை நாங்க இங்கிருந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். வெளியில இருக்கிற பிரச்சனைகளை அந்த அளவுக்கு நம்மளால சரி பண்ண முடியாமல் போனாலும் கூட, நம்ம மனசை சரி பண்ணிக்க நம்மளால நிச்சயமா முடியும். அதனால அதை மட்டும் செய்தா போதுங்க, மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கும். சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து போகும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கேயுமே கிடையாது. இருந்தாலும் மனசை நல்லபடியா பாத்துக்கிறது நம்முடைய பொறுப்பு இல்லையா? அதனால இங்கிருந்து நாங்க உங்களுக்கு பாடல்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்க உங்க மனசை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, தெலுங்கு திரைப்பாடல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தெலுங்கு திரையுலகம் சார்ந்த தகவல்கள் நாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம்ல. சம்பத் நந்தி இயக்கத்தில் ஷர்வானந்த், அனுபமா பரமேஸ்வரன், டிம்பிள் ஹயாத்தி ஆகியோரின் நடிப்பில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளிவரவிருக்கின்ற புதிய திரைப்படம் போகி. இந்த படம் வந்து அதிரடி படங்களுக்கு பெயர் பெற்ற இந்த சம்பத் இருக்கார்ல, சம்பத் நந்தி மற்றும் ஷர்வானந்தின் பன்முக நடிப்பு திறனால் போகி ஒரு விறுவிறுப்பான பொழுதுபோக்கு திரைப்படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் தொடர்ந்து பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

0: பொன்ராணி உங்களுக்காக.
1: இந்திய சமூகத்தில் உதவி தேவைப்படுவோருக்கு உரிய உதவிகள் உரிய நேரத்தில் சென்று சேர்வதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த நோக்கத்துக்காகவே மித்ராவுக்கு கூடுதல் 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.

93 நாடுகளுக்கான விசா இல்லாமல் தங்கும் காலத்தை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்க தாய்லாந்து அரசு திட்டமிட்டு இருக்கின்றது. இந்த திட்டம் வந்து அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த புதிய நடைமுறை வந்து எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிறது இன்னும் தெரிவிக்கப்படல. ஏன்னா இந்த விசா சலுகையை பயன்படுத்தி சில தவறான சட்டவிரோத செயல்கள் எல்லாம் ஈடுபடுறதும் தெரிய வந்திருக்கு. அதனால்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதனுடன் நாட்டிற்குள் வரும் வெளிநாட்டவரின் தங்களது அந்த விசா நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த விசா நோக்கத்திற்கு ஏற்ப செயல்படுறாங்களா அப்படிங்கறதையும் தாய்லாந்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: முறை சார்ந்த நிதியுதவி, வியாபாரிகளின் சிக்கல்களுக்கு தீர்வு காண அமைச்சர்களுக்கு பிரதமர் உத்தரவு. தீபகற்பத்தில் டீசல் விலை 30 சென்ட் குறைக்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈராயிரத்து 2026 ஃபீஃபா உலக கிண்ணத்தின் எல்லா 104 ஆட்டங்களும் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மிலும் யூனிஃபை டிவி தளத்திலும் முழுமையாக ஒளிபரப்பப்படும். இது யூனிஃபை, செல்கம் டிஜி, யூ மொபைல் உள்ளிட்ட நாட்டின் 3 முதன்மை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உடனான வியூக ஒத்துழைப்பின் விளைப்பயன் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகளுக்கான அணுகலை விரிவுபடுத்துவது மட்டுமின்றி இந்த ஒத்துழைப்பு கூடுதல் செலவின்றி தரமான உள்ளடக்கத்தை வழங்குவதில் அரசாங்க ஊடகத்தின் பங்கையும் வலுப்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே முறை சார்ந்த நிதியுதவி திட்டங்களில் வியாபாரிகளின் பங்கேற்பு விகிதம் குறைவாக இருப்பதற்கு காரணமாக சிக்கல்களை கண்டறிவதில் அவர்களுடன் சந்திப்பு நடத்துமாறு பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் தொடர்புடைய அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக டாத்தோஃபாமி தெரிவித்தார். பேங்க் சிம்பனா நேஷனல், தக்குன் நேஷனல், அமனா இக்தியார் மலேசியா போன்ற நிறுவனங்களிடமிருந்து அங்காடி கடை நடத்தினர்களுள் 5 விழுக்காட்டினர் மட்டுமே உதவி பெறுவதாக கசானா ஆராய்ச்சிக் கழகத்தின் ஆய்வில் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மலேசியா உலக நெறிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இது பொருளாதார செயல்திறனை அடைவதற்கான பாரம்பரிய முயற்சிகளிலிருந்து மீள்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது என்று நிதி துணையமைச்சர் லியூ சின்தோங் கூறினார். குறைந்த விலையிலான பொருட்களை உற்பத்தி செய்வதில் நிலவிய போட்டியின் ஆதிக்கத்திலிருந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு உலகளாவிய சூழல் அடிப்படையில் மாற்றம் கண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் மீள்தன்மை கூறுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாளை தொடங்கி மே 20 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். உதவித்தொகை வழங்கப்படாத RON95 பெட்ரோல் விலை 15 சென்ட் குறைக்கப்பட்டு லிட்டருக்கு 3.87 சென்ட்க்கு விற்கப்படும். RON97 பெட்ரோல் விலை 20 சென்ட் குறைந்து லிட்டருக்கு 4.70 சென்ட்க்கு விற்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. தீபகற்பத்தில் டீசல் விலை 30 சென்ட் குறைக்கப்பட்டு லிட்டருக்கு 4.87 சென்ட்க்கு விற்கப்படும். பூடி மடானி திட்டத்தின் கீழ் RON95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது 1.99 சென்ட்க்கு நிலைநிறுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. சபா சரவா லபுவானில் டீசல் லிட்டருக்கு 2.15 சென்ட்க்கு விற்கப்படும். இயங்கலை குற்றம், இணையவழி மோசடி, எல்லை கடந்த குற்றங்கள் போன்ற நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள்வதற்கு பல்வேறு தரப்பினரின் வியூக ஒத்துழைப்பு அவசியமாகிறது. இணைய மோசடி குற்றங்கள் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாகவும் கடந்த ஆண்டு மொத்த இழப்புகள் 2.7 பில்லியன் ரிங்கேட்டை கடந்துள்ளதாகவும் தேசிய காவற்படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இது தற்போதைய பாதுகாப்பு சவால்களை செயலாக்க நிறுவனங்களால் மட்டுமே சமாளிக்க முடியாது என்பதை காட்டுவதாக அவர் கூறினார். இவ்வேளை பெரிய அளவிலான உறுப்பினர்களை அணி திரட்டுவதற்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை SOP-ஐ அரசு மலேசிய காவற்படை சீரமைத்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு பேரா தலோ இந்தான் கூட்டரசு சேமப்படை பிரிவு FRU லாரி தொடர்புடைய மரண விபத்து மீண்டும் நிகழாமல் தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பினரும் கடமையின்போது SOP-களை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த மேம்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ முகமது கலீத் தெரிவித்தார். தலைநகரில் நடைபெற்ற 2026 வி சிறப்பு உரையாடல் நிறைவு விழாவில் அவர் பேசினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM எந்தவொரு தனிநபரும் புகார் அளிப்பதை தடுப்பதில்லை. மாறாக பதவி அல்லது பின்னணியை பொருட்படுத்தாமல் எந்தவொரு தரப்பினரிடம் இருந்தும் ஊழல் தொடர்பான புகார்களையும் தகவல்களையும் பெறுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளது. தனிநபர்கள் புகாரளிப்பதை எஸ்பிஆர்எம் தடுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என அந்த ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளை நாட்டில் ஊழல், அதிகார முறைகேடு, கையாடல் போன்ற குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதில் தான் உறுதியாக இருப்பதாக எஸ்பிஆர்எம் புதிய தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்துள்ளார். எஸ்பிஆர்எம்ஐ வழிநடத்த வழங்கப்பட்ட நம்பிக்கைக்கும் பொறுப்பிற்கும் நன்றி பகன்ற அவர், எல்லா உறுப்பினர்களும் தங்களின் கடமைகளை இணைந்தே உயர் நெறியுடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் உளுதிராமில் இரு வளாகங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஓப் தாரிங் லண்டாய் மூலம் உதவித்தொகையுடன் கூடிய 103,000 லிட்டருக்கும் மேற்பட்ட டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் அதனை அனுமதியின்றி வைத்திருந்த குற்றத்திற்காக உள்ளூர் ஆடவர் இருவர் கைது செய்யப்பட்டதாக 2 பகுதி கடல்சார் காவல் தளபதி உதவி ஆணையர் நூர் அஸ்மான் ஜமால் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் இருவரும் செல்லுபடியாகும் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான, நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருளை மிச்சப்படுத்தும் பொருட்டு தனக்கு பாதுகாப்பு அளிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை அதற்கு மாற்றாக மின் வாகனங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய போரினால் ஏற்பட்ட எரிசக்தி விலை உயர்வை தொடர்ந்து சிக்கனமாக இருக்குமாறு மக்களை வலியுறுத்திய சில நாள்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே மோடியின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக அவரது சிறப்பு செயற்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிரேசிலில் அக்டோபரில் நடைபெறவிருக்கும் மறுதேர்தலுக்கு தயாராகி வரும் வேளை $50 வரையிலான வெளிநாட்டு பொருட்கள் மீதான கூட்டரசு வரிகளை நீக்கும் நிர்வாக உத்தரவில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலடா செல்வா கையெழுத்திட்டுள்ளார். இந்த நடவடிக்கை குறைந்த வருமானம் கொண்ட பிரேசிலியர்கள் பயன்படுத்தும் எல்லை கடந்த மின்னணு வர்த்தக தளங்களில் வாங்கப்படும் பொருட்களின் விலையை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான பொருட்களை வாங்குவதற்கு இந்த தளங்களை பெரிதும் சார்ந்திருக்கும் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு இது பயனளிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்வாக செயலாளர் ரொஜெரியோ ஷரோன் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் செயற்கை நுண்ணறிவு AI சமூக ஊடக பயன்பாடு குறித்த புதிய விதிகளை விவாதித்து வரும் வேளை சிறாருக்கான இணைய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதன் தலைவர் எர்சலா வாண்டலைன் வலியுறுத்தினார். இணைய அச்சுறுத்தல், மன அழுத்தம், பதற்றம், பகடிவதை போன்ற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் டிக்டாக், மெட்டா, எக்ஸ் போன்ற முக்கிய தளங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் உட்பட இலக்கவியல் ஒழுங்குமுறைகளின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியம் செயலாக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இலக்கவியல் சேவைகள் சட்டமும் இலக்கவியல் சந்தைகள் சட்டமும் சமூக ஊடக தளங்களை ஒருங்கிணைப்பதற்கு வழிவகுப்பதாக அவர் கூறினார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பாசன்ட்டும் சீன துணை பிரதமர் ஹேலி ஃபெங்கும் தங்கள் பொருளாதாரங்களுக்கு இடையேயான வர்த்தக சிக்கல்களை கையாள்வது குறித்து விவாதித்தனர். பொருளாதார வர்த்தக விவகாரங்கள் தொடர்பில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து இருதரப்பினரும் வெளிப்படையான, ஆழமான, ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை தென்கொரியாவில் நடத்தினர். இவ்வேளை கடந்த ஆண்டு வாஷிங்டனும் பெய்ஜிங்கும் தங்களது ஏற்றுமதி பொருள்கள் மீது 100 எதிரீட்டு வரிகளை விதித்தன. விளையாட்டு. உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்ற நாட்டின் முதன்மை பூப்பந்து கலப்பு இரட்டையர் சென்தாங்ஜே தோ ஈவே 2025 மலேசிய விளையாட்டு எழுத்தாளர்கள் சங்கம் சாம் விருது நிகழ்ச்சியில் சிறந்த விளையாட்டாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முறை சார்ந்த நிதியுதவி. வியாபாரிகளின் சிக்கல்களுக்கு தீர்வு காண அமைச்சர்களுக்கு பிரதமர் உத்தரவு. தீபகற்பத்தில் டீசல் விலை 30 சென்ட் குறைக்கப்பட்டது.

ஹரிச்சரன் யுவன் சங்கர் ராஜா குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரிங்க, புதன்கிழமைகளில் காற்றின் மொழியில் இரவு 10 மணிக்கு மேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே நாங்கள் வந்து 10 எண்கள் வைத்திருக்கோம், ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கு. ஆக உங்களுக்கு எந்த எண் அதிகமாக பிடிக்குதோ அந்த எண்ணை வந்து டிக்டாக் நேரலையில் நீங்கள் வந்து பதிவு செய்யணும். அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்கள் வழங்குவோம். ஆக முதல்ல நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்ட போது நிறைய பேர் வந்து 6, 7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6, 7 அப்படின்னு பார்த்த போது 6 எண்ணுக்கான பதிவுகள் நிறைய வந்திருந்தது. மகேந்திரன் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 7 சொல்லியிருக்காங்க மகேந்திரன். அதற்கு முன்ன வந்து டாக்டர் வெஜிடேரியன் அவங்க வந்து 6 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பதிவுகள் செய்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் 6 எண்ணுக்கான பதிவுகள் தாங்க அதிகமா வந்திருக்கு. ஆக 6 எண்ணுக்கான பாடலை அடுத்து நாம கேட்க போறோம். ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலை கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடல், அந்த பாடலை வந்து யார் வழங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமச்சந்திரா, சங்கீதா, ரஜேஸ்வரன் வழங்க போறாங்க. ஆக 6 எண்ணுக்கான பாடல், அதனைத் தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடல்.

ஆமாங்க, நாங்களும் கூட அப்படித்தான். உங்கள் தனிமைக்கு துணையாக எப்போதுமே நாங்க இருப்போம். வாகனத்துல தனியா பயணம் செய்துட்டு இருக்கீங்களா? யாருமே பக்கத்துல இல்லையே, பேச்சு துணைக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. வானொலி திறந்து வைங்க, நாங்க உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கோம். முதல்ல நாம கேட்டிருந்த அந்த பாடல் ஏழாம் எண்ணுக்கான பாடல். அடுத்து என்ன என் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய பேர் 5, 6, 5, 8 அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. ஆக இதுல வந்து 5 அதிகமா பதிவாகி இருந்ததா இல்ல 8 அதிகமா பதிவாகி இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது 5 எண்ணுக்கான பதிவுகள் தான் நிறைய வந்து சேர்ந்தது. ஆக 5 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம சத்யபிரகாஷ் குரலை கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து 8 எண்ணுக்கான பாடல் கார்த்திக் குரல்ல உங்களுக்காக வருது. நீங்க இன்னும் டிக்டாக் பக்கமா வந்து சேரலையா? வாங்க, சீக்கிரமா வாங்க. உங்களுக்கு எந்த எண் பிடிக்கும் வந்து பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்கான பாடலை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது காற்றின் மொழி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். உங்க மனசுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாம் இங்க நாங்க உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கோம். என்னெல்லாம் நீங்க வந்து எண்களை வந்து பதிவு செய்யணும், எந்த எண் வேணும் அப்படிங்கறத பதிவு செய்யணும். முதல்ல நாம கேட்டிருந்த கார்த்திக் குரலி கேட்டிருந்தோம், அந்த பாடல் வந்து எட்டாம் எண்ணுக்கான பாடல். அடுத்து என்ன எண் வேணும் அப்படின்னு நாம டிக்டாக் நேரலையில் வந்து கேட்டிருந்த போது நிறைய பேர் இரண்டாம் எண், மூன்றாம் எண் அப்படின்னு வந்து பதிவு செய்திருந்தீங்க. இருந்தாலும் எந்த எண் அதிகமா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் எண்ணு தாங்க. ஆக இரண்டாம் எண்ணுக்கான பாடல் அடுத்து உங்களுக்காக வருது ஹரிஹரன் மதுஸ்ரீ குரலில். அதனைத் தொடர்ந்து மூன்றாம் எண்ணுக்கான பாடல். அப்போ இங்க மீதம் இருக்கும் எண்கள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றாம் எண் இருக்கு, நான்கு இருக்கு, ஒன்பது இருக்கு, பத்து இருக்கு. ஆக நீங்க இப்ப டிக்டாக் நிலைக்கு வந்து எந்த எண் வேணும் அப்படின்னு நீங்க வந்து பதிவு செய்யலாம். ஒன்று, நான்கு, ஒன்பது, பத்து, இதுல ஏதாவது ஒன்னு நீங்க எடுத்து நீங்க தேர்வு செய்யலாம். அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து மூன்றாம் எண்ணுக்கான பாடலையும் கேட்க போறோம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

மேகமோ அவள், அது வந்து மூன்றாம் எண்ணுக்கான பாடல். அக தொடர்ந்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்த போது 4, 10 இதைதான் நிறைய பேர் பதிவு செய்திருந்தீங்க. அதிலும் 4 எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக இருந்தது. ஆக 4 எண்ணுக்கான பாடலை கேட்க போறோம், அதனைத் தொடர்ந்து 10 எண்ணுக்கான பாடல். இன்றைக்கு பதிவுகளை அனுப்பிக்கிட்டே இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வாரம் புதன்கிழமையும் இந்த மாதிரி 10 பாடல்கள் 10 எண்களோடு நாங்கள் வருவோம். நீங்க தயாராக காத்திருக்கணும், எந்த எண் வேணும் அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யுங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள், இடைவிடாத பழம் பாடல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அதையும் கேட்க மறக்காதீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாளை முதல் செப்டம்பர் மாதம் வரை நாட்டில் தென்மேற்கு பருவ காலம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதை தொடர்ந்து பொதுமக்கள் நிகழ்கால வானிலை குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறைவாக இருப்பதோடு வெப்பமான வானிலை நிலவும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் கூறினார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து உணவுப் பொருள்களின் விலை உயரக்கூடும் என்ற வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. தற்போதைய உலகளாவிய சூழல் நாட்டின் உணவு விநியோகத் தொடரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரும் புதிய மைகாட் கட்டமைப்பு அடையாள அட்டையை பயன்படுத்தி அரசாங்க உதவியை பெறும் செயல்முறையை பாதிக்காது. இதில் சாரா புடி 95 முனைப்புகளும் அடங்கும். ஏற்கனவே கணினி அமைப்பில் உள்ள உதவி பெறுபவர்களின் பட்டியல் விடுபடாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்று தேசிய பதிவுத்துறை உத்தரவாதம் வழங்கியுள்ளது. கிரீஸ் காஸ்டலோரிசோ நீர்ப்பகுதியில் நிகழ்ந்த படகு விபத்தில் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் 5 கிரேக்க கடலோர காவற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அந்த படகில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அது பவளப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானதாக விஸ்மா புத்ரா கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன சகா ஜீ ஜின்பிங்குடன் அழைப்பை ஏற்று இன்று தொடங்கி மே 15 வரை பெய்ஜிங்கிற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் அந்த பெருஞ்சுவர் நாட்டிற்கு அமெரிக்க அதிபர் ஒருவர் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும். மேற்காசியாவில் நிலவும் போர் காரணமாக பிரசல்ஸ் பன்னாட்டு விமான நிலையம் கடந்த மாதத்தில் 50,000 பயணிகளை இழந்தது. இது மார்ச்சில் பதிவான இழப்புகளின் எண்ணிக்கைக்கு நிகராக இருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. அந்த வட்டாரத்தில் உள்ள இடங்களுக்கான விமான சேவைகள் குறைக்கப்பட்டதே இந்த சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. நிறைவாக விளையாட்டு. 2027 சி போட்டியை மலேசியா ஏற்று நடத்தும் வேளை இதில் ஊடகத்தாரின் பங்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமத் தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையேயான அணுக்கமான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, உங்களுக்கு தெரியும், மலரும் நினைவுகளில் இடைவிடாத பழம்பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இன்றைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை, கொஞ்ச நாள் நம்ம கேட்காத பாடல்கள், அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து உங்களுக்காக வச்சிருக்கோம். இன்றைய இந்த பாடல் தொகுப்பும் நிச்சயமா உங்க மனசுக்குள் புகுந்து ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு நாங்கள் இங்கிருந்து நம்புறோம். உங்கள் இரவுக்கு இதமான பாடல்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கின்றது மலரும் நினைவுகள். மலரும் நினைவுகளில் இடைவிடாத பழம்பாடல்கள்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம்.

பாசாங்கு வேலை செய்த பகவேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. அவரும் வந்தார்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: மடானி உங்களுக்காக
1: இந்திய சமூகத்தில் உதவி தேவைப்படுவோர் விடுபடாமல் இருக்க மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளில் முதல் முறையாக நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனின் சாந்தியும் கருணையும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீர் இப்னு கைஸ் என்ற மிக பெரிய தாபியின்களில் ஒருவர் குர்ஆனிலிருந்து ஓதி தெளிவுபட்டு தான் கற்றுக்கொண்டதை பற்றி அவர்கள் சொல்கின்றார்கள். குர்ஆனில் இந்த மூன்று வசனங்களை நான் படித்து உணர்ந்து என்னை நான் வெற்றி கொண்டேன். அந்த மூன்று குர்ஆன் வசனங்களை ஓதி உணர்ந்தேன், படித்தேன், சிந்தித்தேன், என் மனோ இச்சைகளுக்கு எதிராக அந்த வசனங்களிலுள்ள கருத்துக்களை சிந்தித்தேன், என்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள அதனால் எனக்கு முடிந்தது என்று கூறுகின்றார்கள். அந்த மூன்று வசனங்களில் முதல் வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கிவிட்டால் அதை எவரும் தடுக்க முடியாது. அவன் எல்லா பொருள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்ற வசனம். இந்த வசனம் 6வது அத்தியாயம் 17வது வசனத்திலேயும், 2வது வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 152வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். பதுக்குரூனி அது குறுக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் என்ற வசனம்தான். இந்த வசனத்தை சிந்தித்தேன், எனவே எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நான் ஈடுபட்டேன். உலக பொருட்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டேன். 3வது வசனம் சூரா ஹூதுடைய 6வது வசனத்தில் அல்லாஹு கூறுகின்றான், உணவளிக்க அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினம் ஒன்றுமே பூமியில் இல்லை. அவை உயிருடன் வாழுகின்ற இடத்தையும் அவை இறந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிந்தே இருக்கின்றான். இவை அனைத்தும் லௌஹுல் மஹ்பூத் என்னும் தெளிவான பதிவு புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன. இந்த மூன்று வசனங்களையும் ஓதியவுடன் எனக்குள் நம்பிக்கை வந்தது. என்னுடைய ரிசுக்கு, என்னுடைய உணவு அல்லாவிடமிருந்து வருகின்றது. எனக்கு அல்லாஹ் விதித்ததை என்னை தவிர வேறு யாரும் பெற முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று ஆமீர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நம்முடைய ரிசுக்கு, நம்முடைய உணவு எப்படியும் நமக்கு வந்து தேரும். அல்லாஹுடைய நாட்டம் ஒரு ரிசுக்கு, ஒரு உணவு நமக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் அது நமக்குத்தான் வரும் என்று நாடியிருந்தாலும், அது பிறருடைய இரண்டு உதடுகளுக்கு வரை சென்று அது அவருடைய ரிசுக்கு இல்லை என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் அது அவருடைய வாயிற்குள் செல்லாமல் யாருக்கு அந்த ரிசுக்கை அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அவருக்குத்தான் அது சென்றடையும். அதே போன்று அல்லாஹ் எதை விதித்தானோ அது மட்டும்தான் நடக்கும். எனவே அனைத்தையும் அறிந்தவன், அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவையும் ரிசுக்கையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கின்றான். யாராலும் யாரையும் எதுவும் செய்துவிட முடியாது. உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இவர் அப்படி செய்து விடுவார், அவர் இப்படி செய்து விடுவார் என்ற எண்ணம் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஒரு மூமியினுடைய இறை நம்பிக்கையாளருடைய நம்பிக்கை இப்படி இருக்க வேண்டும், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எங்கள் இறைவனாகிய இரட்சகன் வல்ல நாயன் அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களை வந்தடையாது. அவனே எங்களுடைய எஜமானாக இருந்து கொண்டிருக்கின்றான். மூமீன்களுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்கும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். இறைவனிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய ரிசுக்கை வாரி வாரி வழங்கி அவனுடைய வழியில் வாழ்வதற்கு நற்கிருபை புரிவானாக. முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
0: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம் 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: தேடினாலும் இமைத்திடும் உன் வேளையில் வழிந்திடும் ஓர் துளினால் கண்மணியே உன் பார்வையில.
1: ஹாய், வணக்கம், நான் டெனிஸ்குமார் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது

லைஃப்ல ஜெயிக்கணும்னா முத உன்னை நீ ஜெயிக்கணும். உன்னை நீ ஜெயிச்சாதான் உனக்கு முன்னால நிக்கிறவனை நீ ஜெயிக்க முடியும். ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கும் போது நம்மளை எதிர்த்து நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க ஒரே வழி சண்டை செய்யணும்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

0: வாங்குவீங்க. ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

நம்மளை எங்கெங்கோ அழைச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்ககிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க. டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை
1: சொல்லுங்க
2: மாதங்களுக்கு பிறகு
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். அமெரிக்க ஆசியான் வர்த்தக மன்றம் USABC தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஓய்வு பெற்ற தூதர் பிரையன் மெக்ஃபிரிட்டஸையும் அவரது பேராளர் குழுவினரையும் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். 2026 மலேசிய வாணிக பயணத்தின் ஒரு பகுதியாக இச்சந்திப்பு அமைந்திருந்தது. இன்று தொடங்கி நாடு தென்மேற்கு பருவமழை காலத்திற்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதால் நடப்பு வானிலை குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் இக்காலகட்டத்தில் பொதுவாக மழைப்பொழிவு குறைவாக இருப்பதுடன் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பமான வறண்ட சூழல் நிலவும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி கூறினார். நகரில் வீடற்றோர் விவகாரத்தை தீர்க்கும் நோக்கில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 19 வீடற்ற ஆதரவற்ற நபர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மோஃபின் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது கண்டறியப்பட்ட நிலையில் மற்றொருவர் தற்காலிக தங்குமிட மேலதிக உதவிகளுக்காக அஞ்சுங் சிங்கா மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் ஈப்போ மாநகர மன்றம் MBI தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஆளும் கூட்டணி நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டியே தேர்தல்களை நடத்துவதற்கு வழிவகுக்கும் பரிந்துரையை சமர்ப்பித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் லீகுட் கட்சி தெரிவித்துள்ளது. பெரு நாட்டின் அரசு தரப்பு வழக்கறிஞர் இடதுசாரி அதிபர் வேட்பாளர் ரொபேத்தோ சென்சஸ் மீது தேர்தல் நிதி விதிமீறல் குற்றச்சாட்டை சுமத்தி 5 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனையை கோரியுள்ளார். சென்சஸ் மீதான குற்றச்சாட்டு அவர் பங்கேற்ற 2018 முதல் 2020 வரையிலான தேர்தல்களில் அவரது அரசியல் கட்சியின் நிதி அறிக்கைகளில் முரண்பாடுகள் இருந்ததாக கூறுகிறது. கியூபாவில் நிலவும் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறைக்கு அமெரிக்காவின் இனப்படுகொலைக்கு நிகரான எரிசக்தி முற்றுகையே காரணம் என அதிபர் மிகுல் டயஸ் கேனல் சாடியுள்ளார். அந்த தீவின் மின்சார வளங்கள் குறைந்தபட்ச நிலையை எட்டியுள்ளதாக AFP தரவுகள் காட்டுகின்றன. விளையாட்டு ஆசியான் கிளப் வெற்றியாளர் காட்பந்து போட்டி நேற்றிரவு வியட்நாம் தியன்டோங்கில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் FC வியட்நாம் நாம் டின் FC-யை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்த தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஹ

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதா கொல்

நேர்களே, சுவர்க்கம் நரகம் என்பது இவ்வுலகத்தின் பெயர்தான் என்று சொல்பவர்களும் உள்ளனர். உலகச் செல்வங்களில் முன்னேறி கொண்டே உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்டால் சுவர்க்கம் கிடைத்துவிட்டது. வறுமை, ஏழ்மை, நோய் நொடிகள் மிக அதிகமாக பற்றி கொண்டால் அதுவே நரகம் என்று கூறுகிறார்கள். இவர்களும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்கள்தான். அவர்கள் தம்மை எந்த நபியுடன் தொடர்பு படுத்திக் கொண்டாலும் அவர்களின் இக்கூற்று முழுக்க குஃப்ரியத்தானது. இதில் குர்ஆன் தெளிவுபடுத்தியுள்ள உண்மைகளை மறுப்பதும் இறை தூதர் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பொய்ப்படுத்துவதும் அடங்கியுள்ளது.

நேர்களே, உலகில் நாம் பார்க்கின்றோம் வழியில் மிகப்பெரிய பாம்பு ஒன்று கிடக்கின்றது என்று நம்பத்தகாத ஒருவர் கூறிவிட்டால் கூட அவ்வழியாக செல்வதற்கு யாரும் துணிவதில்லை. அங்கு பாம்பு இல்லை என்று நம்பிக்கை ஏற்பட்ட பின், முழு சமாதானம் அடைந்த பின்புதான் அவ்வழியாக நடந்து செல்ல மக்கள் எண்ணுகிறார்கள்.

நேர்களே, மரணத்திற்கு பின் உள்ள நித்திய வாழ்வை பற்றி அல்லாஹுவின் தூதரும் வேதமும் தெல்ல தெளிவாக விளக்குகின்றனர். அங்கே இறை துரோகிகளுக்கு கடும் வேதனை உண்டு. இதை கோடிக்கணக்கானோர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை ஒப்புக்கொள்ள இறை துரோகிகளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டுள்ளார்கள். அங்குள்ள கூலி தண்டனையை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இவ்விஷயத்தில் தம் சுயநலனை விட்டும் ஏன் அலட்சியமாக உள்ளார்கள்? திருக்குர்ஆனின் சத்திய அழைப்பை அறிந்து கொண்டே பரிசுத்த இறைவனுக்கு துரோகம் செய்வதில் ஏன் பிடிவாதமாக உள்ளார்கள்? தன்னலனில் அக்கறை வேண்டாமா?

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நிறம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் மின்னல், வணக்கம் போனா,
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன், நல்லா இருக்கீங்களா மோகன்?
0: ரொம்ப சிறப்பா இருக்கேன். ஒருத்தன் கூட நம்ம எது திரும்ப அதிகமா பேச வைக்கும்
1: சொல்லுங்க.
0: அவங்க முகம் தான்,
1: ஐயோ
0: அது ரொம்ப அழகா சிரிச்ச முகம், நல்ல மலர்ச்சியான முகம்னா நாமே பேசணும் அப்படின்னு தோணும்.
1: ஒரு தேஜஸ் தெரியுது, அதுதான் எனக்கு என்னன்னு புரியல.
0: தெரியுதா? ஒவ்வொரு நாளும் தெரியல, இன்னைக்கு
1: கூடுதலா தெரியல.
0: சரி, 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம்.
1: ஆமா, காலையில எந்திரிச்சு இன்றைக்கு நாள் எப்படி போக போகுது, இன்னைக்கு இவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமே, நிறைய திட்டங்கள் இருக்கு, குழப்பத்தோட எந்திரிக்க வேணாம், எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்க போறோம், போற இடங்கள்ல எல்லாம் கை கூடி வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாளை தொடங்கலாம்.
0: சொல்லும் போது ஒரு யோசிச்சேன், வேலை இருக்கு வேலை இருக்குன்னு பலரும் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் சிலருக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும்.
1: ஆமா,
0: அது இப்ப நமக்குமே அப்படித்தானே இருக்கும்.
1: அற்புதமான வாய்ப்பு, இறைவனுக்கு நன்றி.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 31 2026, மே 14 வியாழக்கிழமை இன்றைய நாளை விநாயகர் போற்றி பாடலோடு தொடங்கிடலாம்.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
1: நம்மளுடைய கழுத்து நம்ம தலையை மட்டும் சுமக்கல, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் சுமக்குது. நவீன கை தொலைபேசியை பயன்படுத்தும் போது தலையை கீழே சாய்க்காதீங்க, அது இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ் நம்ம கழுத்துக்கு கொடுக்கும். இன்றையிலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தலையை மெதுவா வலது பக்கம் அப்புறம் இடது பக்கம் திருப்புங்க, அப்புறம் முன்னாடி பின்னாடி கொண்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் நகர்த்தும் போது மூச்சு உள்வாங்குங்க, அப்புறம் நடுப்பகுதிக்கு மறுபடியும் கொண்டு வரும்போது மூச்சை விடுங்க. இது கழுத்து பகுதிக்கு ஒரு ஓய்வு கொடுக்கும், கழுத்துல வலி வராமையும் தடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: வணக்கம். மின்னலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா நாளிதழ் மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, புதுடெல்லியில மே 14 மே 15 வரை நடைபெறுகின்ற பிரிக்ஸ் இயக்கத்தின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் மலேசியா கலந்து கொள்ளும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் வந்து கூறியிருக்காரு.
1: அதனையடுத்து மக்கள் ஓசியில் வந்திருக்கிற செய்தி, தலைப்பு செய்தியா வந்திருக்குது, சீன பிரஜைகளுக்கு விருப்பம் போல குடியுரிமையா, உள்துறை அமைச்சு மறுப்பு அப்படின்ற ஒரு செய்தி. சீன நாட்டை சேர்ந்தவர்களுக்கு விருப்பம் போல பிரஜா உரிமை வழங்கப்படுகிறது என்ற கூற்றுக்கு அவதூறானது, அது தீய நோக்கத்தை கொண்டது, இது மக்களை குழப்பும் ஆத்திரத்தை அடையக்கூடிய ஒரு செய்தியானது, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் சொல்லியிருக்கிறார்.
0: இணைய செய்தி பக்கங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அரசாங்கம் வழங்கும் நிதியுதவி திட்டங்கள்ல சிறு வியாபாரிகளுடைய பங்கேற்பு விகிதம் குறைவாக இருப்பதற்கு காரணமான பிரச்சனைகளை கண்டறியும் விதமாக அவங்களோட வந்து கலந்துரையாடல் நடத்தணும், அதற்கிட்ட முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்றத பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து அறிவுறுத்திருக்காரு.
1: ஏற்கனவே இந்த விஷயத்தை நம்ம வணக்கம் இல்ல சொல்லியிருக்கோம், அவசர எண்களை வந்து தவறுதலா பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூர்ல என்ன நடந்திருக்குன்னா, April 21 இருந்து 28 வரைக்கும் ஒரு நபர் என்ன பண்ணிருக்கிறார்னா, 1035 முறை அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அழைச்சிருக்கிறாரு.
0: அப்படியா?
1: சும்மாவே அழைச்சிருக்கிறாரு.
0: சும்மாவே
1: என்ன பண்ணிருக்காங்கன்னா, கைது பண்ணிட்டாங்க அவரை. தேவையா இது? எடுத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மன உளைச்சலாம்.
0: சரி, 10 மணி வரைக்கும் இன்றைக்கும் என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்றத அவ்வப்போது நாங்க பகிர்ந்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வியோட வந்திருக்கோம். போனா சில பேருக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பூங்கா அந்த பார்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நிறைய தாமான் எல்லாம் செயல்படுது. இப்ப கேரள கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாமான் பொத்தானி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நீங்க பூங்கால போயிட்டு நடக்கக்கூடிய ஒரு நபரா?
1: ஆமா, அழைத்து சொல்லுங்க. ஏன்னா இப்போ நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ஜிம்ல இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தலைவட பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி தாமான் எல்லாம் வச்சிருக்காங்க இடங்கள்ல, பூங்காக்கள் எல்லாம். அதனால நிறைய வசதிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. ஆனா அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா?
0: நீங்க போறீங்களா, நீங்க நடக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

காலையிலே கதை பேசலாம். ஒரு சிறுவன் ஒரு துறவியை சந்தித்தான். அவர்கிட்ட, ஐயா, நான் என்னுடன் எப்போதும் வைத்துக் கொள்ளும்படியான ஒரு போதனை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு துறவி, குறைக்கும் நாயாக இல்லாமல் கர்ஜிக்கும் சிங்கமாக இரு என்றார். அந்த சிறுவன், ஐயா, எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டான். துறவி சிரித்து கொண்டு சொன்னார், நீ ஒரு அம்பை சிங்கத்தை நோக்கி எரிந்தால் சிங்கம் அந்த அம்பை பற்றி யோசிக்காமல் அதை எரிந்தவனை எதிர்த்து தாக்க ஓடி வரும். ஆனால் ஒரு நாயை நோக்கி அம்பை வீசினால் நாய் அந்த அம்பின் பின்னாலேயே ஓடி தன் உண்மையான இலக்கை மறந்துவிடும். அதே போலதான் வாழ்க்கையும். வெற்றி பெற நினைக்கும் மனிதன் தன்னை தாக்கும் இன்னல்களையும் தோல்விகளையும் எதிர்த்து போராட கற்றுக்கொள்ளணும். எதிர்கொள்ளும் துணிச்சல் உள்ளவனுக்கே வாழ்க்கையில் வெற்றியின் பாதை திறக்கப்படும் என்று துறவி சொன்னார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து ஓடினால் வெற்றி கிடைக்காது, அதை எதிர்த்து நின்றால்தான் வெற்றி நம்மை தேடி வரும். பயத்தை விட துணிச்சல் பெரிது. மனதில் உறுதி இருந்தால் எந்த தடையையும் தாண்டி செல்லலாம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வணக்கம். இல்ல நம்ம பேசிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நேர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: அதாவது இப்ப நம்ம வீட்டு பகுதியில் அந்த தாமான் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பூங்காக்கள் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா நிர்ணயிச்சிருக்காங்க, ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இயற்கைகளோடு அப்புறம் குளங்கள், செயற்கை குளங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: பினாங்ல இருந்து கோபி வந்திருக்காரு. உங்க இடத்துல அதிகமா பூங்காக்கள் இருக்கா கோபி?
2: ஆமா, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு.
1: நீங்க போவீங்களா?
2: அண்ணாடிக்கு வந்து 10 ஸ்டெப் நான் நடப்பேன். இயற்கையை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும்.
0: ஓ, தினமும் காலையில நடப்பீங்களா? எப்படி இல்ல, வேலை முடிஞ்சு வந்தா?
2: வேலை முடிஞ்சு.
1: ஆனா மக்கள் வராங்களா?
2: மக்கள் பாத்தீங்கன்னா 10-11 மணிக்கு நைட்ல கூட நடப்பாங்க. அது நடக்கிறதுல உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், உடல் பருமனமும் அது குறைக்கிறது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா அமையும் நினைக்கிறேன்.
1: சரி, இப்ப வந்து இந்த மாதிரி பூங்காக்கள் ரொம்ப மேம்படுத்தி இருக்காங்க, அதை கவனிச்சிக்கலாம் நீங்க?
2: ஆமா, ரொம்ப ரொம்ப நிலை மாத்திட்டாங்க. முன்ன உள்ள காலகட்டத்துக்கு இப்ப உள்ள காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
1: கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க கோபி, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே
2: இருங்க.
0: தனியா நடப்பீங்க?
2: நிறைய நாங்க நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சம்டைம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா புது புது நட்புகள் எல்லாம் அந்த இடத்துல வளரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது.
0: நட்ப வளர விடுறீங்க.
1: நன்றி, நன்றிங்க, வணக்கம்.
0: கோபி மாதிரி நிறைய பேர் போக கூடும். ஏன்னா பூங்காக்கள் அப்படின்றது நம்ம நடக்கிறதுக்காக தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி போவனா, நடப்பீங்களா?
1: நான் கண்டிப்பா போவேன் மோகன். எனக்கு ஏன்னா அந்த அந்த சூழ்நிலையை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா நிர்ணயிச்சிருக்காங்க. நான் இருக்கிற இடத்துக்கிட்ட உள்ள என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா, அரிய வகை மரங்கள் தாவரங்களை நட்டு வச்சு அதுல லேபிள் பண்ணிருப்பாங்க. பொதுவாகவே அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மரம் தானா இது, இதுதானா அதுன்ட்டு. ஆனா அதுல நான் ஒண்ணு பாத்துன, மக்களுடைய பண்பு பாருங்க. நடந்து போய்கிட்டு இருக்கோம், பத்து ஒரு கூட்டம் வந்து மரம் ஏறிக்கிட்டு இருக்கு.
0: ஏன்னா
1: அந்த மரத்துல பேஷன் ஃப்ரூட்டோட மரம் போட்டாங்க, அது பழம் காய்ச்சிருக்கு. ஏறி பழம் பிரிச்சுக்கிட்டு
0: இருக்கிறாங்க. பூங்கா பணம் பழமும் கிடைக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சிறிய நினைவூட்டல்ங்க.

0: தென்மேற்கு பருவகாலம் இன்று தொடங்குகிறது. விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். புதிய கட்டமைப்பிலான மைகாட் பயன்பாடு அரசாங்க உதவிகளை பாதிக்காது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அண்மைய ரஷ்ய பயணம், இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை, எரிபொருள் ஒத்துழைப்பு, கல்விசார் உறவுகளில் விளை பயனை கொண்டுவரும் என ஆசியான் பொருளாதார கழகத்தின் தலைவர் தான்ஸ்ரீ மைக்கேல் யோ தெரிவித்துள்ளார். மாமன்னரின் அப்பயணம் வெளியுறவு கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு நடுநிலை நாடாக மலேசியாவின் நிலையை வலுப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நீண்ட காலமாக மலேசியர்கள் ரஷ்யாவில் மருத்துவம் பயின்று வருவதாகவும் இதுபோன்ற கல்வி பரிமாற்றங்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் மேலும் அதிகமான ரஷ்ய மாணவர்கள் மலேசியாவில் கல்வி பயில ஊக்குவிக்கப்படுவதாகவும் மைக்கேல் யோ விவரித்தார். அமெரிக்க ஆசியான் வர்த்தக மன்றம் USEBC தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஓய்வு பெற்ற தூதர் பிரையன் மெக்ஃபியூட்டஸையும் அவரது பேராளர் குழுவினரையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். 2026 மலேசிய வாணிக பயணத்தின் ஒரு பகுதியாக இச்சந்திப்பு அமைந்திருந்தது. அமெரிக்காவிற்கும் ஆசியான் நாடுகளுக்கும் குறிப்பாக மலேசியாவிற்கும் இடையே பல்வேறு துறைகளில் முதலீடு, வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கலந்துரையாடல்களுக்கு இந்த சந்திப்பு வழிவகுத்ததாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்காவைச் சேர்ந்த 22 நிறுவனங்கள் மலேசியாவிற்கான முதலீட்டு பயணத்தில் பங்கேற்பதாக பர்னமா தெரிவித்திருந்தது. மற்றொரு நிலவரத்தில், பிரதமர் பன்னாட்டு அறிஞரும் பேராசிரியருமான சேட் வலி ரிசா நசாரை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். அவர்களின் சந்திப்பு புத்ரஜயா பர்டானா புத்ராவில் இடம்பெற்றது. மலேசிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் IIUM சிறப்பு அழைப்பின் பேரில் அவர் மலேசியாவிற்கு வந்திருப்பதாக பிரதமர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் மோதல் உட்பட உலகளாவிய புவிசார் அரசியல் நிலைத்தன்மை, வட்டார பாதுகாப்பு, எரிபொருள் விநியோக நெருக்கடி ஆகியவற்றின் தாக்கம் குறித்தும் அச்சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று தொடங்கி நாடு தென்மேற்கு பருவகாலத்திற்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதால் நடப்பு வானிலை குறித்த பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் இக்காலகட்டத்தில் பொதுவாக மழைப்பொழிவு குறைவாக இருப்பதுடன் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பமான வறண்ட சூழல் நிலவும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமீடி கூறினார். இவ்வேளையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் புகை மூட்டம் சுற்றுச்சூழல் மாசுக்கு வழிவகுக்கக்கூடிய திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கைகளை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரும் புதிய கட்டமைப்பிலான மைகாட் பயன்பாடு அடையாள அட்டையை பயன்படுத்தி அரசாங்க உதவியை பெறும் செயல்முறையை பாதிக்காது என தேசிய பதிவுத்துறை உறுதியளித்துள்ளது. சாரா, பூடி 95 முனைப்புகள் உட்பட உதவி பெறுபவர்களின் பட்டியல் ஏற்கனவே தரவுகளாக சேமிக்கப்பட்டுள்ளதால் இந்த புதிய செயல்பாட்டின்போது அவை விடுபடாமல் இருப்பதை தமது தரப்பு உறுதி செய்யும் என்றும் அது உத்தரவாதம் வழங்கியது. தரவுகளின் நம்பகத்தன்மை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக JPN பல்வேறு அமைச்சுகள் உதவி வழங்கும் நிறுவனங்களுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. கிளாந்தான் குவாமுசாங் பாலோ இடைநிலைப் பள்ளி முதலாம் படிப்பு மாணவர் முகமது அமீர் அஷ்ரப் அகமத் சபரியின் குடும்பத்தினருக்கு மாநில கல்வித்துறை இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு உடனடி உதவிகளை வழங்க ஆவண செய்துள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக அப்பள்ளி விடுதியில் நேற்று உணர்வற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்ட மாணவர் உயிரிழந்ததாக குவாமுசாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக்சுன்ஃபு உறுதிப்படுத்தியிருந்தார். நகரில் வீடற்றோர் விவகாரத்தை தீர்க்கும் நோக்கில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 19 வீடற்ற ஆதரவற்ற நபர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மோஃபின் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது கண்டறியப்பட்ட நிலையில் மற்றொருவர் தற்காலிக தங்குமிட மேலதிக உதவிகளுக்காக அஞ்சுங் சிங்கா மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் ஈப்போ மாநகர மன்றம் MBI தெரிவித்துள்ளது. 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த நடவடிக்கை தேசிய நல அறக்கட்டளையின் பேராக்கிளை சமூக நலத்துறை தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK கிந்தா மாவட்ட சுகாதார அலுவலகம் காவல்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மீட்கொள்ளப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம் நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம் நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம் மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஸி ஜின்பிங்கும் பெய்ஜிங்கில் சந்திக்கும்போது இரு வல்லரசு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் குறித்து விவாதிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரான் தைவான் வாணிக விவகாரங்கள் முக்கிய இடம்பெறவுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை மணி 10 அந்த சீன நாட்டு தலைவர் டிரம்பை கோலாகலமாக வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையே நிலவும் கடுமையான நெருக்கடிக்கு இந்த சிறப்பு வரவேற்பின் மூலம் ஓரளவு தீர்வு காண முடியும் என நம்பப்படுகிறது. மாலையில் நடைபெறும் அதிகாரப்படி விருந்திலும் இவ்விரு தலைவர்களும் கலந்து கொள்வர். கியூபாவில் நிலவும் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறைக்கு அமெரிக்காவின் இனப்படுகொலைக்கு நிகரான எரிசக்தி முற்றுகையே காரணம் என அதிபர் மிகல் டயஸ் கேனல் சாடியுள்ளார். அண்மைய நாள்களில் நீடிக்கும் மின் துண்டிப்பு வரலாறு காணாத மின் உற்பத்தி பற்றாக்குறைகளுடன் அந்த தீவின் மின்சார வழங்கல் குறைந்தபட்ச நிலையை எட்டியுள்ளதாக AFP தரவுகள் காட்டுகின்றன. செவ்வாயன்று கியூபாவின் 65 விழுக்காட்டு பகுதிகளில் ஒரே நேரத்தில் மின் துண்டிப்பு ஏற்பட்டதாக அந்த தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நெருக்கடி மிக்க சூழல் குறித்து மிகல் டயஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலின் ஆளும் கூட்டணி நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டியே தேர்தல்களை நடத்துவதற்கு வழிவகுக்கும் பரிந்துரையை சமர்ப்பித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் லிக்குட் கட்சி தெரிவித்தது. 25th நெசெட் அவை அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் கலைக்கப்படும் என்றும் அடுத்த நாடாளுமன்றத்தை அமைப்பதற்கான தேர்தல் அக்குழுவால் தீர்மானிக்கப்படும் ஒரு நாளில் நடத்தப்படும் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள சட்டவரைவில் கூறப்பட்டுள்ளது. வரைவு May 20 வாக்கெடுப்புக்கு விடப்படலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் கோடி காட்டியுள்ளன. முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல்கள் முதலில் October 27 நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன. பெரு நாட்டின் அரசு தரப்பு வழக்கறிஞர் இடதுசாரி அதிபர் வேட்பாளர் ரொபேத்தோ சென்சஸ் மீது தேர்தல் நிதி விதிமீறல் குற்றச்சாட்டை சுமத்தி 5 மேலான சிறை தண்டனையை கோரியுள்ளார். சென்சஸ் மீதான குற்றச்சாட்டு அவர் பங்கேற்ற 2018 முதல் 2020 வரையிலான பொது ஊராட்சி தேர்தல்களில் அவரது அரசியல் கட்சியின் நிதி அறிக்கைகளில் முரண்பாடுகள் இருந்ததாக கூறுகிறது. பல ஆண்டுகளாக அரசியல் ரீதியாக நிலை யற்ற நாடாக விளங்கும் பெருவில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலுக்கான அதிகாரப்படி வாக்கு எண்ணிக்கை இந்த வாரம் நிறைவடைய உள்ளது. கடந்த 10 அந்நாடு 8 அதிபர்களை கண்டுள்ளது. விளையாட்டு ஆசியான் கிளப் வெற்றியாளர் காட்பந்து போட்டி. நேற்றிரவு வியட்நாம் தியன் ட்ரோங்கில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் எஃப் சி வியட்நாம் நம் டின் எஃப் சியை 2 சுழியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் வழி 4-1 என்ற திரட்டு புள்ளிகளுடன் ஸ்லாங்கூர் எஃப் சி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் 38th நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கிரிகோர் மோரிஸ் ஸ்லாங்கூர் எஃப் சிக்கான முதல் கோலை புகுத்தினார். இந்நிலையில் ஆட்டத்தில் 90th நிமிடத்தில் அவர் புகுத்திய 2nd கோல் அணியின் வெற்றியை உறுதி செய்தது. தென்மேற்கு பருவகாலம் இன்று தொடங்குகிறது. விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். புதிய கட்டமைப்பிலான மைகாட் பயன்பாடு அரசாங்க உதவிகளை பாதிக்காது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1954 ஆண்டு இன்றைய நாளில் ஜோஹர் மாநிலத்தின் முதல் வெள்ளை பகுதியாக மர்சிங் மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை ஜோஹர் மந்திரி பசார் டாக்டர் ஷேக் அப்துல் காதிர் முகமது பத்துபஹா ஜலன் சுல்தானாவில் உள்ள நகராட்சி திடலில் வெளியிட்டார். 400 சதுர மைல் பரப்பளவிலான மர்சிங் மாவட்டத்தில் சுமார் 22,000 பேர் வசித்து வந்தனர். இந்த அறிவிப்பின் வழி அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வந்தன. இதன் மூலம் மக்கள் உணவுப் பொருட்களை சுதந்திரமாக வாங்கவும் சேமிக்கவும் அந்த பகுதியின் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லவும் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் வேலையிட்ட பகுதிகளுக்கு வெளியில் இருக்கவும் இரவு நேரங்களில் எந்தவித சிறப்பு அனுமதியும் இன்றி சுதந்திரமாக செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த வெள்ளை பகுதி அறிவிப்பை விளக்கும் 65,000 துண்டு பிரசுரங்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதோடு மேலும் 11,000 பிரசுரங்கள் விமானங்கள் மூலம் வானில் இருந்து வீசப்பட்டன. இந்த அறிவிப்பு மலாயாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாத செயல்பாடுகளை ஒழிப்பதில் அரசாங்கம் பெற்ற மற்றொரு வெற்றியாகும்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: பேசுங்க. யார்கிட்ட பேசணும் நீங்களா தான் சொல்றேன்.
1: உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்மளுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னா நமக்கு நாமே பேசுறதும் நல்லதுன்னு சொல்லப்படுது.
0: இதுல என்னன்னா, பொதுவாகவே இந்த வாகனத்துக்குள்ள அமர்ந்து சொந்தமா பேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்னு. அப்ப நம்ம நேர்கள்ட்ட கேட்க போறோம், நீங்க வாகனத்துல பயணிக்கும் போது இல்ல வாகனத்துல இருக்கும் போது சொந்தமா பேசிக்கிங்களா? அது உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்ல வாகனத்துக்கிட்டயா இருக்கலாம், யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஆனா சொந்தமா பேசக்கூடிய ஒரு நபரா நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்க.
1: பேசலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மோகன், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பேசுவாங்க. ஏன் தெரியுமா, முன்னுக்கு யாராவது சிக்னல் போடாம முந்திக்கிட்டு போவாங்க. பாரு பாரு பாரு எப்படி இதெல்லாம் அழகா அப்படின்னு நினைப்போம். எங்க இந்த லைசன்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா நீங்க எல்லாம் பேசிருப்பீங்க.
0: அவங்க பேசுறாங்க, நீங்க பேசக்கூடிய ஆள் மாதிரி தான் இருக்கு.
1: அதெல்லாம்
0: வெளிப்படையா சொல்ல முடியாது.

0: நீங்க பேசுங்க, குறிப்பா கார்ல
1: இருப்பவர்கள் பார்க்கிறார்களே என்பதற்காக அழுதிருக்கிறீர்களா? அப்படி என்றால் அந்த தருணத்தில் நீங்கள் உண்மையில் யார்? நீங்களா, இல்லை உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் விரும்பும் நீங்களா? இந்த கேள்விக்கு விடை தேடியவர் தான் பிரெஞ்சு எழுத்தாளர் ஆல்பர்ட் காமியூ. 1942 அவர் எழுதிய தி ஸ்ட்ரேஞ்சர் எனும் நாவல் தமிழில் அன்னியன் எனும் தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கதையினுடைய நாயகன் மெசால்ட் தன் தாயினுடைய மரணம் குறித்து பேசுவதாகத்தான் இந்த நாவல் தொடங்குது. அம்மாவின் மரணம் குறித்து இப்படி சொல்லும் மெசால்ட் அளவே இல்லை. தூக்கம் வருகிறது என்பதற்காக போய் தூங்கி விடுகிறான். பசிக்கிறது என்று உடனே சாப்பிடுகிறான். மறுநாள் எதுவுமே நடக்காதது போல கடற்கரைக்கு போகிறான். நண்பர்களோடு சிரிக்கிறான், காதலிக்கிறான். அவனுடைய நாட்கள் இயல்பாக நகர்கிறது. ஆனா அந்த ஊரே அவனை வெறித்து பார்க்குது. இவன் என்ன மனுஷ அப்படின்னு கேக்குது. ஆனா மெசால்ட்க்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. உணர்வதை அப்படியே வெளிப்படுத்துறான், உணராததை செய்யவே விரும்பல. ஒருமுறை கடற்கரையில நடந்த கொலைக்கு சந்தேக கைதியா நீதிமன்றத்தின் முன்னிறுத்தப்படுறான். ஆனா நீதிமன்றம் அவனிடம் கேட்கும் மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? நீயே உன் தாயின் மரணத்துக்காக அளவே இல்ல. அதாவது இந்த சமூகத்துக்கு பொறுத்த வரைக்கும் மெசால்ட் கொலைக்காரன் என்பதை விட தன் தாயினுடைய மரணத்துக்கு கண்ணீர் சிந்தாதவன் அப்படிங்கறது தான் மிகப்பெரிய குற்றமா இருக்கு. இங்கதான் காமியு நம்ம கிட்ட ஒரு கனமான கேள்வியை முன் வைக்கிறாரு. சமூகம் நமக்கு என்ன சொல்லி தருது? எப்ப அழணும், எப்போ சிரிக்கணும், எப்போ வருத்தப்பட வேண்டும். இந்த படிப்பினைகளுக்கு வெளியே ஒருத்தன் நின்னு இயங்கும் போது அவன் அந்நியமான மனிதனாக பார்க்கப்படுறான். மெசால்ட் அப்படிப்பட்ட ஒரு அந்நியன். ஆனா உண்மையில அந்நியன் யாரு? இந்த நாவலை வாசிக்கும் எவருக்குமே முதலில் கதையின் நாயகன் மெசால்ட் மீது ஒரு கோபம் வரும். பிறகு மெதுவா நம்மை நாமே கண்ணாடியில பார்த்துக் கொள்வோம். நாம் உண்மையாக நமக்காக தான் வாழ்கிறோமா, இல்லை பார்ப்பவருக்காக வாழ்கிறோமா என்ற கேள்வியை கூட கேட்போம். அன்னியின் நாவல் கட்டாயம் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கும். இந்த நாவலுக்காக காமியோவுக்கு 1957 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 80 மேலாக உலகெங்கும் மக்கள் இன்னும் இந்த நாவலை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்கள் அருகிலுள்ள நூலகங்கள், இணையவழி புத்தக கடைகள்ல கட்டாயம் வாங்கி வாசியுங்கள். நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9. இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: அதாவது நீங்கள் வந்து உங்க காருக்குள்ளார உங்களுக்குள்ளாரே பேசிக்குவீங்களா, உங்க கார் கிட்ட பேசுவீங்களா, இல்ல வேற ஏதாவது வெளியில இல்ல யாரையாவது பார்த்து நீங்க உங்களுக்குள்ளாரே பேசி முடிச்சிருவீங்களா இப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: வசந்தா சொல்லுங்க.
2: அது கண்டிப்பா, கார் ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் நிறைய பேசிக்குவேன், எனக்குள்ளேயே நானே பேசிட்டு வருவேன்.
0: அப்படியா, என்னதான் பேசுவீங்க?
2: என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை யாருக்கிட்ட ஷேர் பண்ண எனக்கு பிடிக்காது, அதனால வந்து எனக்குள்ளேயே நான் ரொம்ப ஷேர் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் நானே தேடணும்னு முயற்சி பண்ணுவேன்.
3: சீதா பேசுறேன்.
1: சீதா, சீதா கோமதி அவை.
3: எஸ் போனா பாருங்க, போனா நீங்க இவ்ளோ அழகா
1: பாத்தீங்களா,
3: ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொன்ன வரையும் மறந்துட்டாரு.
0: இல்ல இல்ல, ஞாபகம் வச்சிருக்கேன். அதிகமா வாகனத்துக்கிட்ட பேசுவீங்களா இல்ல நீங்க உங்ககிட்டே பேசுவீங்களா?
3: நான் என்கிட்டயே ரொம்ப பேசுவேன் மோகன். எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் கேஎல் ஜலந்தூத்தால வேலை செஞ்சுட்டு நான் கிளாங்ல இருக்கேன். சோ வரும்போது இலிட் ஹைவே அடிச்சுட்டாங்க பாருங்க. அப்ப பாட் கிளாங் பாதியாதான் எனக்கு கூட்டிட்டு வந்து 3 hours ஆயிடுச்சு வீடு வந்து சேர்றதுக்கு. நான் என்கிட்டயும் பேசிக்கிறேன், நான் கடவுள்கிட்டயும் பேசிக்கிறேன், காரிலேயே அழுறேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய புலம்பல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நார்மலாவே லாங் ஜேர்னா பேசிக்கிட்டே போவேன், என்கிட்ட பேசிக்குவேன். அப்படியே பக்கத்துல கார்ல யாராச்சும் பாத்தாங்கன்னா என்னை பாத்துட்டு இருப்பாங்க பாருங்க, இவ என்னடா பண்றா, பாட்டு படிக்கிறாள், என்ன பண்ற, அவங்களை பார்த்து சிரிச்சுட்டு கை காமிச்சுட்டு பழிச்சு காமிக்கிறது, இதெல்லாம்
0: பழிச்சு காமிப்பீங்களா?
1: பழிச்சு காட்டுவீங்களா?
3: ஆமா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மார்க்கணி மாதிரி எல்லாம் மாத்திட்டு
1: நீங்க வைரல் ஆக போறீங்க.
0: ஒரே வாகனத்துக்குள்ள பேசுவீங்களா, உங்களுக்குள்ளே சொந்தமா பேசிக்கிறீங்களா? அழைத்து சொல்லுங்க.

0: வாகனத்துக்கிட்ட பேசுவீங்களா?
1: பேசுவாங்க இப்போ நீங்க உங்களுக்குள்ளாரே பேசிக்குவீங்களா வாகனத்துக்குள்ளார உட்காந்துட்டு?
2: அது நிறைய நடந்திருக்கு. ஏதாவது இருந்தாலும் இது நம்மளையும் பொண்ணாலையும் குழந்தைகிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தாக்க சம்டைம்ஸ் அந்த பேசிக்கிட்டே வந்துட்டு நம்மளோட என்னோட இதே மறந்துடுவேன். நம்ம ரோட்லதான் யோசிப்பேன், நம்ம எவ்வளவு தூரம் எப்படி வந்தோம் அப்படின்னு.
0: அந்த மாதிரி பேசுறதுனால உங்க மனசு கொஞ்சம் லேசாகுதோ?
2: எல்லாத்தையும் மறந்துடுறோம், அப்படியே பேசிட்டு அப்ப கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் இதாயிட்டு மனசு லேஸ் ஆயிட்டு அப்புறம் அதெல்லாம் அப்படியே மறந்துடுறோமா, ஓகே அடுத்த இதுக்கு போயிருவோம்.
0: பானு இப்படி சொல்லிருந்தாங்கல்ல பூனா, உலகத்துல இந்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லிருக்காங்க, உலக மக்கள்ல 40 விழுக்காட்டினர் வந்து இந்த வாகனத்துக்குள்ளே பேசுறது, வாகனத்துக்கிட்ட பேசுறது, இதெல்லாம் அதிகமா செய்யறாங்களாம்.
1: ஆமா, ஆனாலும் ஒரு சிலர் வந்து அது என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு எனக்கு, அது
0: மனசு அப்படியே லேசாக்குது.
1: ஏன்னா ஏதோ ஒரு சிந்தனை, கண்டிப்பா ஒரு சிந்தனையில போய்கிட்டு தான் இருப்போம் நம்ம. அது நமக்குள்ளார பேசுறதோ இல்ல வாகனத்துக்கிட்ட பேசுறதோ அது எல்லாருக்குமே உள்ள ஒரு பழக்கமானது. எனக்கு அறவே இல்லைன்னு சொல்றவங்க மிக குறைவு.
0: ஆமா, அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கா, தாராளமா அழைத்து சொல்லலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
1: நிகரிசம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, அதாவது இந்த வாகனத்துக்குள்ள பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது வித்தியாசமான சில அழைப்புகள் வரும்போது நமக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு தோணும் இல்லையா?
1: அப்படி எதிர்ச்சா நீங்க?
0: ஆமா நிர்மலா சொல்லுங்க. நிர்மலா வாகனத்துல அதிகமா பேசுவீங்களா?
2: ரொம்ப பேசுவேன். ஏன்னா இது என் தோழி,
1: வாகனம் உங்க தோழி.
2: ஆமா, இந்த காடி கிட்டதான் நான் நிறைய பகிர்ந்துக்குவேன். என்ன பேசுவேனாக்கா, நான் இன்னைக்கு உனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டேன், பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும். அதுக்கு பிறகு குடும்ப கதைகளை பேசுவேன், என்னோட பிரச்சனைகளை பேசுவேன். தீர்வு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா மன நிம்மதி கிடைக்கும். இந்த என்னோட தோழி கிட்ட உட்காந்து நான் பேசும் போது எனக்கு மன நிறைவா இருக்கும்.
1: தோழிக்கு எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா? என்ன
2: தோழிக்கு பேர்? என்னுடைய பேர் நிர்மலா, அதுலயும் பேரு மாலா.
0: மாலாவா?
1: மாலாவும் நிர்மலா வந்து ஒவ்வொரு நாளும் போறீங்க?
2: ஆமா, அன்னாடம் காலையில எடுக்கும் போது அவர்கிட்ட சொல்லிடுவேன், இங்க பாருடி இப்படி இப்படி இருக்கு, நம்ம பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும், நம்மளும் பத்திரமா இருக்கணும், யாருக்கிட்டயும் இப்ப மோதிடாத, நானும் மோதுற மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுவேன்.
0: இப்போ சாப்பாடு போடுவேன்றீங்களே, பெட்ரோல் தானே அப்படி சொல்றீங்க?
2: ஆமா, நம்ம சாப்பிடறோம்ல.
0: இப்ப பூடி மாதிரி கொஞ்சம் கூடுதல் பெட்ரோல் வேற, கூடுதல் சாப்பாடு தான் தோழிக்கு.
2: எப்பயுமே கடைசியே வச்சிருப்பேன்.
0: சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க போன, அது என்ன கட்டுப்படுத்தி சிரிக்கிறது? சரி, நீங்க பழக்கலாங்க. மோகன் பூவனா காத்துட்டு இருக்கோம், யாருகிட்ட என்ன கேள்வி கேட்க
1: போறீங்க? காத்துக்கிட்டு இருக்குங்க, தண்டனையோட வாங்க. சரியான பதில் சொல்லிட்டு தண்டனை கிடையாது.
0: 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: மலர்விழி மோகனத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால நான் தப்பிச்சேன்.
1: இன்னைக்கு அடம் பிடிக்காங்க அவங்க கிட்ட தான் கேக்குறோம் அப்படினு சொல்லிட்டு
0: இப்ப என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க அவருக்கு நீங்க?
2: ஓகே, ஷிப்பிங் வந்து முத எந்த நாட்டுல வந்து விரிவாக்குனதுன்னு ஒரு கேள்வி.
1: ஷிப்பிங் அதாவது இந்த கடல் கப்பல் பயணம் அதலாமா? கடல் சார் பயணம் இந்த மாதிரினா சைனாவோ? நீங்க யோசிக்கிறீங்க
0: இல்ல, பதில் தெரியுதானே உங்களுக்கு?
2: எனக்கு பதில் தெரியும். முத இது ஷிப்பிங், முத எந்த நாட்டில இருந்து வந்து அது வந்து விரிவு பண்ணதுன்னு.
1: சரி, நினைக்கிறேன் சைனாவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மலர்விழி
2: சைனாவா?
1: ஆமா.
2: இல்லையே,
1: எஜிப்டா? இல்ல வேற இந்தியா?
2: ரெண்டாவது கேள்வி சொன்னதுதான்.
1: என்ன, எஜிப்டா?
0: சரியா சொல்லிட்டாரா? சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு.
1: சரியா சொல்லிட்ட.
0: தவறா சொல்லிருந்தா என்ன என்ன தண்டனையோட வந்திருந்திருப்பீங்க?
2: தவறா சொல்லிருந்தா வந்து தண்டனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பேச சொல்லிருப்பேன்.
1: யோசிச்சிருக்க
0: மாட்டோம், யோசிச்சு இந்த கேள்வி மூலமா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம். அவங்க சொன்னது என்னமோ நல்ல கேள்வி, நீங்க சொன்னது எகிப்து தான் சரியான பதில். எப்படி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நைல் நதி நம்ம கேக்குறோம் இல்லையா, நைல் நதி மூலமா தான் இந்த போட் மூலமா அவங்க வந்து இந்த
1: படகு
0: சவாரி அந்த பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புற வேலைகள்லாம் செய்திருக்கிறாங்க.
1: அதுக்கப்புறம் கட்டம் கட்டமாக வளர்ந்துருக்கு.
0: அதுக்கப்புறம் தான் ஈராக் போயிருக்குது, இந்தியாவுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் சைனாக்கு போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லப்படுது.
1: ஆமா. சரி, நேர்கள் தொடர்ந்து நீங்க கேள்வி கேட்கலாம், நாளைக்கு வரலாம், 8 மணிக்கு பிறகு இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், சமேஷன் மணிமாறன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். மலேசியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான பசுமை ஆற்றல் துறை ஒத்துழைப்பினை வலுப்படுத்தி வருவதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபடில யூசுப் தெரிவித்துள்ளார். அந்நாடு மலேசியாவின் முக்கிய வியூக வர்த்தக பங்காளியாக விளங்கும் நிலையில் இருதரப்பு நன்மைக்காக பல்வகை முனைப்புகள் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் இன்று தொடங்கும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் மொமன் ஹசன் பங்கேற்கிறார். நாட்டின் நலன்களுக்கு ஏற்ப பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்தும் வகையில் அவரின் பங்கேற்பு அமைந்துள்ளது. மலேசியா உலக நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இது பொருளாதார செயல்திறனை அடைவதற்கு மீள்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது என்று நிதி துணை அமைச்சர் லியூன் சின் தாங் கூறினார். குறைந்த விலையிலான பொருட்களை உற்பத்தி செய்வதில் நிலவிய போட்டி ஆதிக்கத்தில் இருந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு உலகளாவிய சூழல் அடிப்படையில் மாற்றம் கண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் மீள்தன்மை கூறுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இயங்கலை, இணைய மோசடி, எல்லை கடந்த குற்றங்கள் போன்ற நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள்வதற்கு பல்வேறு தரப்பினரின் வியூக ஒத்துழைப்பு அவசியமாவதாக தேசிய காவற்படை தலைவர் டாக்டர் மொஹமட் கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டம்